மோதிரி தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. இதேவிலே ரெஜினோட் நாவட்காடந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். மஸ்கலியா கங்கைவத்தை சேர்ந்த டிஷான் டிலான் சஜீவன் கமிஷ்கா லுக்ஷனா ஆகியோருக்காக பாடல் விரும்பு கேட்டு லோகநாதன் வந்திருக்கிறாரு. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முழுமையான பாடல்.

சிவநகம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குரு சிஷியன் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் மனு மற்றும் சித்ரா பாடிய பாடல் ஒளி தோய்கிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 46 நிமிடமாகும். இந்த வலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எட்டியந்தோட்டிலிருந்து சரோஜினி வந்திருக்கிறாங்க. இன்றைய தினம் அகவதினத்தை கொண்டாடும் மகன் தனரஞ்ச சிங் அவர்களே, அம்மா சரோஜினி, சகோதரர்களான தனுப்பிரியா, மிதுஷன் மற்றும் மனைவி யசோதா ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு. கொட்டகலையில இருந்து ட்ரைட்டன் மணி வந்திருக்கிறாரு. மனைவி ஜனகி மற்றும் கிதான் திவா ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு. நிகழ்ச்சியினுடைய பாடல் தெரிவுகள்ல மிக மிக அருமை வாழ்த்துக்கள் என்றே பகிர்ந்து கொண்டு ஓவாகலையில இருந்து ஜெகதீசன் வந்திருக்கிறாங்க. மகன் பஜிதரன், திவ்யாசன் மற்றும் உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு. சதா ஜோதி வந்திருக்கிறாங்க. அதபட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கலாங்களா. மன்னர்வழியிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா. இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வெள்ளிமடிலிருந்து செல்வராம் வந்திருக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. இதேவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு. பன்குடாவிலிருந்து சுதாகர் மேகலா வந்திருக்கிறாங்க. மகள் அக்ஷயா, பார்கவி, ஷர்வின், அம்மா காளிமுத்து அனைவரும் நிகழ்ச்சி ஒடிந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக குறிஞ்ச கிடந்த அசோதின் இருக்கிறாங்க. பாடல் தெரிவுகளும் மிக மிக அருமை. அசோதின், நூற்றுகன், அன்வர், ஜாதி ஆகியோரும் நிகழ்ச்சி ஒடிந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. காலை பொழுது வணக்கம். சிவானை கோயம்புத்தூர்ல இருந்து பானு வந்திருக்கிறாங்க. செவ்வாய் ரகம் கொண்டு வரும் பாடல் தெரிவுகள்லாம் மிக மிக அருமை. மனைவி லதா, மகன் ராஜாவை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கொலும்பா இந்த ஸ்டீபன் ஸ்டைலிஸ்ட்ல இருந்து ஸ்டீபன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலே கோஸ்லாந்து கிருஷ்ண காந்தி நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். இருக்கேஷன் தன்னுடைய 9வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை அப்பா, அம்மா மற்றும் உறவினர்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாரு. நாங்களும் சந்தோஷமான அகதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சி சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவிலே பெரிய நிலாவணிந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. யாழ்ப்பாணத்திலிருந்து ஸ்மைல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கே கே எஸ் ரோட்ல விக்னா ஹோட்டல்ல வேலை செய்யும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்பதோடு அன்பு மனைவி நதீராவையும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மெஸ்கிலியா பிரவுன் சீட்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாரு. பாடல் தேர்வுகள்லாம் மிக மிக அருமை வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. அக்கரைப்பட்டிலிருந்து பைரோஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களும். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தித்திக்கும் செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். ஹட்டன் வந்து பரமா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். செல்லத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கேரளின் ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களும். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதில் கஸ்கின பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி ஆஷா, மகன்மார்களான குஷாலன், ஹரிஷ் மற்றும் சூரியகுமாரையும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் பின்பு கேட்டுக்கிறாங்க. இதழ் கிஸ்கின லாசரஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம். சிவானிமா, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கிறது. உங்களுடைய நிகழ்ச்சி எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். திஸ் மகாரணி கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கீதா. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வெதமுலையில் இருந்து அன்பு மகள் சஜினிக்காகவும் மகன் விது, மகன் மற்றும் கணவர் சிவகுமாரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட கேட்டுக்கிறாங்க. சுபயோகா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பேருவழியிலிருந்து ஷமட் மாவத்தை நிசார் வந்திருக்கிறாங்க. ஜே எம் ரிஷ்வான் இருந்து கூட பேருவழி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். ஒழிக்கும் பாடல்கள் அத்தனையும் அருமையை வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாரு. வெஸ்டர்ன் ராஜா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இடைக்கால பாடல்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மிக மிக அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் நடத்தும் ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-775-001 அதேபோல 0312-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் விலையை இணைந்து கொள்ளுங்க. 0767-4710-26 என்று எமது வாட்ஸ்அப் விலையை இணைந்து கொள்ளும். நிகழ்ச்சி நடத்த ஒழிக்கவிருக்கும் பாடுவது எங்க ஒரு காவல்காரன் திரைப்படத்துக்காக.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: சிவரகம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இங்க நேரம் காலை 6:14.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட வசந்தம் FM 102.6 102.8

படகம், உயர்வு சின்னம், விவேகம் கன்னி, அனுகூலம் துலாம், ஏமாற்றம் விருச்சிகம், ஆதரவு தனுசு சிரமம் மகரம், அசதி கும்பம், மேன்மை மீனம் மகிழ்ச்சி. மீண்டும் அந்த ராசிக்கான பலன்கள், மேஷம் பொறுமை, ரிஷபம் ஆக்கம், மிதுனம் பாசம், கடகம் உயர்வு சின்னம், விவேகம் கன்னி, அனுகூலம் துலாம், ஏமாற்றம் விருச்சிகம், ஆதரவு தனுசு சிரமம் மகரம், அசதி கும்பம், மேன்மை மீனம் மகிழ்ச்சி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்றைய

செவ்வழகம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம் காலை 6 மணி கடந்து 21 நிமிடமாகும். இந்த வேலை தெஹியோ விட்ட ஹைலா எஸ்டேட்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சுரேஷ் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைதிட வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நம்முகல கொட்டுக்காதனிலிருந்து நெக்லஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி ரெஜினாவை நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பகவந்தலாவ கேம்பியனை சேர்ந்த சத்யகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு நண்பர் அழகரம் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு வெளிமலையிலிருந்து செல்வராம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஜோன் சித்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதுவேளையே இதமான இனிய காலை நேர வணக்கம் சிவானி. பகவந்தலாவ பெரிய ஏற்படை மீட்பிரிவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஜெய சந்திரகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. மனதுக்கு பிடித்த செவ்வாய் ராகங்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை தம்புள்ளை சுப்பை ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி. டிக்கோய தரவலை மீட்பிரிவு நேசரி இல்லம் துரைராஜ் மகாலட்சுமி துரைராஜ் துலக்ஷன் துவாஷினி பிரவீனா அருள்மொழி புஷ்பராணி திருச்செல்வம் ஆகியோர்களா பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு கார்த்திக் பாலன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பால கார்த்திகா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வேதமூலையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ராம் வந்திருக்கிறாங்க. மலர் கோகுல் பிரபா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. புவனேஸ்வர் மங்ககரிசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ரத்தோட்டையில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கதிரேசன் வந்திருக்கிறாரு. அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு MTA சத்தார் வந்திருக்கிறாங்க. நட்பிடி முழுந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிஞ்ச கிழந்து ரயாஸ் வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பூனாகிலிருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்கிறார். இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. கிழகத்தின கூழ்போன் குரு வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பரத்துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தனிகள இழுத்தனையில இருந்து சுரேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. மகள் அக்ஷரா சாஷினி துபிதா அபிஷான் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கணிதபுரத்திலிருந்து பவானி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பாடத்தெருவுகள் எல்லாம் மிக அருமை என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளையே கடவுளிலிருந்து மனு வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அப்புத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ரஞ்சித் வந்திருக்கிறாரு. இதேவேளையே அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு விடியல் நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கின்றேன். மனைவி சுபலட்சுமி பிரணீத் அபிலக்ஷன் துர்காஸ்ரீ ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டு கேம்பியன் மீட்பிரிவை சேர்ந்த பிரதீப் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பாடல் தேர்வுகளாம் மிக மிக அருமை தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சுந்தர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம். அம்மா சனுஷா, அப்பா கமல், தாத்தா கண்ணையா, பாட்டி

கேட்டு இருக்கிறாங்களும் இதேவேளை மீப்பிடிக்கிறது பிரசாந்தும் வந்திருக்கிறாங்க. அன்பனை காலை பொழுது வணக்கங்களோடு புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணிபாலன் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஒளியேறு நிகழ்ச்சி. இன்று நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அத்தனையும் உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றென்றும் உங்கள் அன்பின் காற்றலின் காதலி ஆர்.ஜே. சிவானி. நன்றி சொந்தங்களே.

0: படிநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். சுயாதீன செய்தி பார்வையில் இருந்திருக்கின்றோம். வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம் அலைவரிசை ஊடாகின்ற தினமும் சுயாதீன செய்தி பார்வை உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளோடு நான் எம் எஸ் எம் இரஃபான். இன்றைய தினமும் நாளடிகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் ஞானசார தேரரின் காவியுடை களையப்பட்டமை குறித்து பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இதனிடத்தில் மல்வத்து மகாநாயக்க தேரர்களை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது தொடர்பான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இதனிடத்தில் ஞானசார திரரை போல் விரைவில் பிரமத தலைவர்களும் இலக்கு வைக்கப்படுவர் என்று முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கை ரணவக்கு ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார். எனவே சிங்கள பௌத்தர்களின் பொறுமைக்கும் இல்லையொன்று என்று உதய கம்மன் பில தெரிவித்திருக்கிற கருத்துக்கள். அதனிடத்தில் ஞானசாரருக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிச வேண்டுகோள் விடுத்திருப்பதான தகவல்களை இந்த விவகாரங்கள் இவ்வாறு தொடர்ந்து செல்கின்றன. இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருப்பதான செய்தி. சிரந்தியினுடைய முன்பிணை மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சிரந்தி ராஜபக்சேவும் இருதய நோய் பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதான தகவல்கள். அர்ச்சுனா எம்பியின் பதவியை வரிதா கல்மனு டிசம்பர் 16 விசாரணைக்கு வர இருக்கிறது என்பதான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன. அதே நேரத்தில் அதிகரிக்கும் மழை வீழ்ச்சியால் பாரிய அனர்த்தங்கள் ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது என்பதான இன்னும் ஒரு தகவல். பிரகே தெக்னல் கூட விவகாரம்தான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது ஞானசார தேரர் நீதிமன்றத்தை அவமதித்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலத்தில் அவர் தொடர்பில் அதாவது பிரகித எக்னல் தொடர்பில் ஒரு தகவல் வெளியாகிறது. மைந்த செல்லும் விமானத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் அடுத்துமாறு எக்னல் கூட தெரிவித்தார் என்பதாக முன்னாள் புலி உறுப்பினர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பதான கருத்துக்களும் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன. அதனிடத்தில் பாத யாத்திரை இன்றைய தினம் நிட்டம்போயில் இருப்பதாக இன்னும் ஒரு செய்தி தரப்படுகிறது. அது வரக்காப்புலை வந்தடைந்திருக்கிறது. இன்றைய தினம் நிட்டம்போய் நோக்கி வர இருக்கிறது என்பதாக இந்த தகவல்கள் இவ்வாறு தொடர்ந்து செல்கின்றன. இவை குறித்து இப்போது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இதனிடத்தில் மத்திய வங்கியினுடைய ஒரு அறிக்கையும் வெளியாகி இருக்கிறது குறித்து முதலில் நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். சர்வதேச நெருக்கடிக்குள்ளுக்கும் நாட்டின் நிதி கட்டமைப்பு ஸ்திரமாக இருக்கிறது. மத்திய வங்கியின் ஆய்வறிக்கையில் தெரிவிப்பு. சர்வதேச மோதல்கள் பணவீக்க அழுத்தங்களால் பொருளாதாரத்திற்கு சவால் இருப்பதாகவும் பொருளாதார மீட்சி அரசு நிதியை சேர்த்திடலில் முன்னேற்றம் இருப்பதாகவும் மத்திய வங்கி தன்னுடைய அறிக்கையின் மூலம் இவ்வாறு தெளிவுபடுத்தியிருக்கிற தகவலாக இந்த தகவலை இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக கொண்டு வந்திருக்கிறது. அது குறித்து தான் நாங்கள் முதலாவதாக அவதானத்தை செலுத்தப் போகிறோம். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியிலும் 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் நாட்டின் நிதி கட்டமைப்பு ஸ்திரமாக இருந்ததாக இலங்கை மத்திய வங்கியின் நிதி ஸ்திரத்தன்மை ஆய்வறிக்கை இவ்வாறு தெரிவித்திருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமையப்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்பில் மத்திய வங்கி மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டிருக்கிற விடயங்களில் பிரதானமாக குடும்பங்களின் கடன் சுமை அதிகரித்தல், தனியார் துறைக்கான கடன் வழங்கல் வேகமாக வளர்ச்சியடைதல் மற்றும் வாகனங்கள் தங்கம் போன்ற சொத்துக்களை அடமானமாக கொண்டு புறப்படும் கடன்கள் அதிகரித்தல் ஆகியவை எதிர்காலத்தில் நிதித்துறைக்கு ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடும் எனவும் மத்திய வங்கி இவ்வாறு தெரிவிக்கிறது. பொருளாதார மீட்சி அரசாங்கத்தின் நிதி செயல்திறனில் ஏற்பட்ட முன்னேற்றம், வங்கிகள் நிதி நிறுவனங்கள் பேணி வரும் போதுமான மூலதன இருப்பு மற்றும் பணப்புழக்க வசதிகள் ஆகியவை நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவாக இருந்ததாகவும் மத்திய வங்கி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது. அதனுடைய ஆய்வறிக்கை இவ்வாறு கூறுகிறது. இதே நேரம் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள், எரிபொருள் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்வு, பணவீக்க அழுத்தங்கள் மற்றும் சர்வதேச நிதி சந்தைகளில் ஏற்படும் மாற்றங்கள் என்பவை நாட்டின் பொருளாதாரத்துக்கு தொடர்ந்து சவாலாக இருக்கின்றன. வர்த்தகம், சுற்றுலாத்துறை, வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞர்கள் அனுப்பும் பணம் மற்றும் வெளிநாட்டு நிதி வரவுகள் ஆகியவற்றில் நாடு தங்கியிருப்பதால் சர்வதேச அதிர்வுகளின் தாக்கத்துக்கு இலங்கை இன்னும் உள்ளாகக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டுகிறது. 2026 ஆண்டின் முதல் பாதையில் தனியார் துறைக்கான கடல் வளங்கள் வேகமடைந்திருக்கிறது. குறிப்பாக குடும்பங்களுக்கான கடன்கள், வாகன குழுவுக்கான நிதி வசதிகள் மற்றும் தங்கத்தை அடமானமாக கொண்டு வழங்கப்படும் கடன்கள் இக்காலத்தில் அதிகரித்திருந்தன. இதனால் கடன் சுமை அளவுக்கு அதிகமாக உயர்ந்து நிதி கட்டமைப்பில் பரந்தளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலை எழுந்துள்ளதாக மத்திய வங்கி இவ்வாறு கூறுகிறது. இத்துடன் அசியா சொத்துக்களின் விலைகள் தொடர்ந்து அதிகரிப்பதும் அடமான சொத்துக்களின் பெறுமதியில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களும் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலைமையை கட்டுப்படுத்த நோக்கில் கடந்த மே மாதத்தில் மத்திய வங்கி குறுகிய கால கொள்கை வட்டி விகிதத்தை அதிகரித்ததோடு வாகன மற்றும் தங்க அடமான கடன்களுக்கு எதிராக கடன் பெறுமதி விகிதங்களிலும் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. 2026 ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் இலங்கையில் வங்கித்துறையின் கடன் வளர்ச்சி வருடாந்த அடிப்படையில் 23.6% எட்டியிருக்கிறது. நுகர்வு, வர்த்தகம், கட்டுமானம், நிதி சேவைகள் மற்றும் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய பொருளாதார நடவடிக்கைகளுடன் கடன் வழங்கல் அதிகரித்தமை இதற்கு பங்களித்திருக்கிறது. இதற்கிடையில் திருப்பிச் செலுத்துவதில் சிக்கல் ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ள மூன்றாம் நிலை கடன்களின் விகிதம் கடந்த ஆண்டில் இதே காலப்பகுதியில் காணப்பட்ட 11.9% 9.1% குறைந்திருக்கிறது. இது வங்கிகளின் கடன் சொத்துக்கள் தரத்தில் முன்னேற்றத்தை காட்டுவதாக இருந்தாலும் எதிர்காலத்தில் சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய இரண்டாம் நிலை கடன்கள் அதிகரித்திருப்பது அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாக இருப்பதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. எதிர்காலத்தில் இலங்கையின் நிதி ஸ்திரத்தன்மை தொடர்ந்தும் சாதகமாக அமையலாம் என எதிர்பார்க்கப்பட்டாலும் பொருளாதார மீட்சியை நீட்டித்திருத்தல், அரசாங்கத்தின் நிதி ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், முன்னேற்றம் அடைதல் மற்றும் பொருத்தமான கொள்கைகளை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தல் ஆகியவற்றை பொறுத்தே அது அமையும் எனவும் ஆய்வறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமான செய்தி. இதனரம் IMF உலக வங்கியின் வருடாந்த கூட்டங்களில் இலங்கை பங்கேற்பு என்பதான இன்னும் ஒரு செய்தி தரப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி குழுமத்தின் 2026 வருடாந்த கூட்டங்கள் தாய்லாந்தின் தலைநகர் பேங்காக் நகரில் நேற்றைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றன. உலக பொருளாதாரம் குறித்த கலந்துரையாடல்களை நடத்தும் இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக 191 நாடுகளிலிருந்து 15,000 மேற்பட்ட பிரதிநிதிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இம்மாதம் 18 இந்த கூட்டம் நிறைவடையுள்ளது. நிதியமைச்சின் செயலாளர் உட்பட இலங்கை தூதுக்குழுவும் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளது. இலங்கையின் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை அத்துடன் நாட்டின் எதிர்கால பொருளாதார மாற்றத்துக்கான திட்டங்கள் ஆகியவை குறித்து இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என பிரதிநிதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பில் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் கருத்து பரிமாற்றம் செய்வதற்கு இந்த கூட்டங்கள் முக்கிய வாய்ப்பாக அமையும் என அரசாங்கம் கூறியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் இலங்கை அரசின் சார்பில் சிலர் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பது முக்கியமானது. அந்த வகையில் நிதியமைச்சர் சிலர் உள்ளிட்ட சர்வதேச பிரதிநிதிகள், சர்வதேச நாணய மற்றும் உலக வங்கி குழுமத்தின் பிரதிநிதிகள், சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள் ஆகியோரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கின்ற பிரதானமான கருத்தாக அமையப்பெறுகிறது. இதுநேரம் மற்றும் ஒரு முக்கிய செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பிரதானமாக இப்போது எரிபொருள் தட்டுப்பாடு ஒன்று இருப்பதாக கருதப்படும் நிலையில் அவ்வாறான ஒன்றும் இல்லை, எனவே தேவையற்ற பீதியை அவசியமில்லை என்பதான தகவலும் தரப்படுகிறது. இது தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற செய்தி. நாட்டில் எவ்வித எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்பட போவதில்லை என்றும் சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை நம்பி பொதுமக்கள் தேவையற்ற பீதியால் எரிபொருள்களை வாங்கிக் குவிப்பதில் ஈடுபட வேண்டாம் என எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக இவ்வாறு கூறியிருக்கிறார். கொழும்பில் நடைபெற்ற கொள்கலன் போக்குவரத்து உரிமையாளர்கள் சங்கத்தின் 37th ஆண்டே பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவரால் இந்த பதில் இவ்வாறு அளிக்கப்பட்டிருக்க. அளவுக்கு அதிகமாக எரிபொருள் வாங்குவதும் சேமித்து வைப்பதும் விநியோகத்தில் தற்காலிக தடைகளை தீவிரப்படுத்தக்கூடும் என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான எரிபொருட்களை மட்டும் வாங்குமாறு கேட்டுக்கொண்ட அவர் தடையற்ற விநியோகத்தை பேணவும் தட்டுப்பாட்டை தவிர்க்கவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் தயாராக உள்ளதாகவும் உறுதியளித்திருக்கிறார். வாரத்தின் தொடக்கத்தில் எரிபொருள் கிடைப்பதில் சிறு தட்டுப்பாடு நிலவியதை ஒப்புக்கொண்ட அமைச்சர் கருணாதிலக தற்போது நிலைமையை சீரடைந்து வருவதாகவும் பல நிறுவனங்கள் சந்தைக்கு எரிபொருள் விநியோகத்தை மீண்டும் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்ததோடு தனியார் எரிபொருள் நிறுவனங்கள் தாங்களாகவே இயங்கவும் தங்களது விலைகளை தீர்மானிக்கவும் சுதந்திரம் உள்ளதாகவும் அதே சமயம் நுகர்வோரை பாதிக்கும் வகையில் நியாயமான மற்றும் மலிவான விலையில் எரிபொருளை தொடர்ந்து வழங்க இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் கடமைப்பட்டிருக்கிறது என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். இதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக அமையப்பெறுகிறது. இதேநேரம் இந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு முக்கியமான தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். அதுதான் இப்பொழுது பேசப்படுகிற முக்கிய செய்தி. சட்டவிரோத சொத்துக்கள் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர்கள் பலர் விரைவில் சிக்குவர். 50 மேற்பட்ட அரசியல்வாதிகள் உட்பட 200 மேற்பட்டோருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் என்பதான செய்தி தரப்படுகிறது. முன்னாள் பிரதி சபாநாயகரிடம் 6 விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தரப்படுகின்றன. சட்டவிரோத சொத்துக்கள் உள்ளிட்ட ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மேலும் பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் குறித்து இவ்வாறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன என்பதை மையப்படுத்திய செய்தி இதனை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகிற நிலையிலேயே இந்த சட்டவிரோத சொத்துக்கள் உள்ளிட்ட ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மேலும் பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிரான விசாரணைகள் இவ்வாறு தொடர இருக்கின்றன என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. எனவே அந்த வகையில் 20 மேற்பட்டவர்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இதனத்தில் ஏற்கனவே கடந்த 2 காலப்பகுதியில் சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் 200 மேற்பட்டோருக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. அவர்களில் 50 மேற்பட்டவர்கள் அரசியல்வாதிகள் ஆவர். இந்நிலையில் மேலும் பலருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களின் மனைவிமார், அவர்களின் பிள்ளைகள் மற்றும் உறவினர் உள்ளிட்ட 20 மேற்பட்டோர் அடங்குவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி லஞ்ச ஊழல் மோசடிகள் தொடர்பான குற்றச்சாட்டில் கைதாகும் அரசியல்வாதிகளின் எண்ணிக்கை எதிர்வரும் வாரங்களில் மேலும் உயர்வடையலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே குறிப்பிட்ட சந்திரவர்கள் தொடர்பில் விசாரணைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளதோடு அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாதவாறு பயணிகளை விதிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் இவ்வாறு கூறுகின்றன. இதே நேரம் இன்னுமொரு தகவலாக, முன்னாள் அமைச்சரும் முன்னாள் பிரதேச சபாநாயகருமான சந்திம வீரக்குடியிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினர் 6 மணித்தியாலங்களில் விசாரணை நடத்தி வாக்குமூலத்தினை பதிவு செய்திருக்கிறார்கள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னெடுக்கப்படும் விசாரணையொன்றின் சாட்சியாளராக சந்திம வீரக்குடியிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய திங்கட்கிழமை முற்பகல் 10 மணி அளவில் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்த அவரிடம் அதிகாரிகள் வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர் தனது வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் பிற்பகல் 4 மணி அளவில் அங்கிருந்து வெளியேறி சென்றிருந்தார் என்பதும் முக்கியமான தகவலாக நாம் அவதானிக்கின்றோம். இதே நேரம் இன்னும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஊழல் குற்றச்சாட்டுகள் சாமரசம்பத் எம்பி கைது, 23ஆம் தேதி வரை விளக்கமறியல் என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறதே. அனைத்து நாளிடுகளிலும் வெளியாக இருக்கிற முக்கிய தகவலாக இந்த தகவலை நாம் அவதானிக்கலாம். அந்த வகையில் சாமரசம்பத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற விசாரணைகள் குறித்து நாம் அவதானத்தை செலுத்தலாம். முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான சாமரசம்பத் தசநாயக்கவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்த 5 வழக்குகள் தொடர்பாக இம்மாதம் 23ஆம் தேதி விளக்கம் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அவருக்கு எதிராக 5 வழக்குகள் தொடர்பில் விசாரணைகள் இவ்வாறு நடைபெற்றிருக்கின்றன. எனவே இந்த நிலையில் அதிகாரிகள் மற்றும் சந்தேகநபரின் சட்டத்தரணி சமர்ப்பித்த வாதங்களை கருத்தில் கொண்ட பின்னர் கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கிஸ் போதர்கம இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். அதாவது சாமரசம்பத் தசநாயக்க ஆரம்ப கைத்தொழில்கள் ராஜாங்க அமைச்சராக பதவியித்த காலத்தில் பொஸ்போர்ட் ஏற்றுமதி உரிமங்களை வழங்குவதற்காக 2 தனியார் நிறுவனங்களிடமிருந்து 8.1 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். மேலும் அந்த காலகட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் மேலும் சில லஞ்சம் பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக முன்னாள் அமைச்சருக்கு எதிராக லஞ்ச விசாரணை ஆணைக்குழு இந்த 5 வழக்குகளை தாக்கல் செய்திருந்தது. கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைய சாமரசம்பத் தசநாயக்க நேற்று விசாரணை அளிக்கப்பட்டார். அதன்படி அவரிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் அவரை கைது செய்திருக்கிறது. அதன் பின்னர் அவரை நேற்று மாலை சுமார் 5 மணி அளவில் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்திருக்கிறார்கள். முதன்மை கைத்தொழில்கள் ராஜாங்க அமைச்சராக பணியாற்றிய போது முறை சார்ந்த நடைமுறைகளுக்கு புறம்பாக தனது விருப்பப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 நிறுவனங்களுக்கு பொஸ்பேட் ஏற்றுமதி செய்வதற்கான உரிமங்களை பெற உதவியதன் மூலம் ரூபாய் 8.1 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் சந்தேகநபரான பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் மீது 1 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதே. ஊவா மாகாண முதலமைச்சராகவும் முதன்மை தொழில்கள் ராஜாங்க அமைச்சராகவும் பணியாற்றிய போது தனது மனைவி மற்றும் தனிப்பட்ட செயலாளருடன் இணைந்து அறிவிக்கப்படாத சொத்துக்களையும் உடைமைகளையும் சேர்த்தது மற்றும் மேலும் 3 லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டுகளின் பேரிலும் சாமரசம்பத் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கடந்த 2022 செப்டம்பர் 8 முதல் 2024 செப்டம்பர் 23 வரையான காலப்பகுதியில் சந்தேகநபர் முதன்மை தொழில்கள் ராஜாங்க அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார் என்றும் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. முறையான நடைமுறைகளை பின்பற்றாமல் 3 நிறுவனங்களுக்கு பொஸ்பேட் ஏற்றுமதி செய்வதற்கான உரிமங்களை வழங்க லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட உரிமங்களை வழங்குமாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பல நிறுவனங்களுக்கு சந்தேகநபர் அழுத்தம் கொடுத்ததாக குற்றஞ்சாட்டிய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அந்த நிறுவனங்களிடமிருந்து பெற்ற லஞ்ச பணத்தை சந்தேகநபர் தனது தனிப்பட்ட செயலாளரின் கணக்கிற்கு மாற்றியதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. சந்தேகநபர் இந்த லஞ்ச பணத்தை தனது அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தியது தெரியவந்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் தொழில்துறை இணையமைச்சராக இருந்த காலத்தில் எதுவித செல்வாக்கம் இல்லாமல் ரத்தின வியாபாரத்தை நடத்துவதற்கு 3 ரத்தின வியாபாரிகள் மீது லஞ்சம் வாங்கிய சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை வந்தது. மேலும் சந்தேகநபர் தனது மனைவி மற்றும் பிரத்யேக செயலாளருடன் சேர்ந்து சட்டவிரோதமாக சொத்துக்களையும் உடைமைகளையும் கையகப்படுத்தியதாக விசாரணை அதிகாரிகள் பிறதொரு வழக்கின் கீழ் விடயங்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகநபரின் தனிச்செயலாளரின் கணக்கில் 23 மில்லியனுக்கும் அதிகமான ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருந்ததாகவும் மேலும் அந்த பணத்தை ரத்தின வியாபாரிகளை வழங்கியதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது ஆரம்ப கைத்தொழில் துறை இணையமைச்சராக இருந்த சந்தேகநபர் பல்வேறு குழுக்களுக்கு வேலை வாங்கித் தருவதாக கூறி லஞ்சம் பெற்றதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சம்பந்தப்பட்ட லஞ்ச பணத்தைக் கொண்டு எல்லப்பகுதியில் அவரது மனைவியின் பேரில் ஒரு ஹோட்டல் கட்டப்பட்டு அதற்காக 8 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் விசாரணை அதிகாரி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பதுளை பகுதியில் சந்தேகநபருக்கு 2 ஆடம்பர வீடுகளும் தலா 15 பேச்சு கொண்ட 2 நிலங்களும் சொந்தமாக உள்ளதாகவும் அந்த சொத்துக்கள் லஞ்ச பணத்தை கொண்டு புறப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மேலும் 3 லஞ்ச வழக்குகள் திறந்த நீதிமன்றத்தின் முன் விசாரணைக்கு வந்திருக்கின்றன. முதல் வழக்கில் புன்சிரி ஜெம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான புன்சிரி தென்னக்கோனிடம் சந்தை நபரான சாம்பர சம்பத் ரூபா 1.2 மில்லியன் லஞ்சம் கேட்டு அதனிடமிருந்து ரூபா 0.5 மில்லியன் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதே வேளையில் இரண்டாவது வழக்கில் சுபாஷ் ஜெம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான சுபாஷ் கருணாரத்னவிடம் சந்தை நபர் 1 மில்லியன் லஞ்சம் கேட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மூன்றாவது வழக்கில் பிரியந்த ஜெம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான பிரியந்த சரத்சில்வாவிடம் சந்தை நபர் 2 மில்லியன் லஞ்சம் கேட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்குகள் சார்பிலும் சாம்பர சம்பத்துக்காக ஜனாதிபதி சடதரணி காலங்கி இந்திரதிசம் மண்டலில் ஆஜராகி பிணை கோரியிருந்தார். விசேடமாக இந்த வழக்குகளின் சார்பிலும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் 149வது அத்தியாயத்துக்கு அமைய சான்றிதழ் சமர்ப்பித்துள்ள நிலையில் பிணை பெற விசேட காரணிகள் முன்வைக்க கூறப்பட்டது. இந்த நிலையில் சாட்சிகள் இன்மை மற்றும் நோய் நிலைமை ஆகியவற்றை விசேட காரணியாக ஜனாதிபதி சடதரணி காலங்கி இந்திரதிச நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்குகளின் விடயங்களை ஆராய்ந்த குழும பிரதான நீதிவான் சந்தை நபருக்கு பிணை வழங்க சிறப்பு காரணங்கள் எதுவும் இல்லை என்று கூறிய 5 வழக்குகளிலும் அவரை அக்டோபர் 23 வரை விளக்கம் முன்வைக்க உத்தரவிட்டிருக்கிறார் என்பது இந்த தகவலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சாமர சம்பத் எம்பி நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தவர், ஊழலுக்கு எதிராகவும் பேசியவர். ஆனால் இப்போது அவருக்கு எதிராக ஊழல் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அதிலும் 5 வழக்குகள் அவர் தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரதானமான விடயம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர விலை, மேலும் பல செய்திகள் காணப்படுவது குறித்து நாங்கள் தொடர்ந்தும் அவதானத்தை செலுத்தலாம்.

எஃப்எம் 102.6 102.8 சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஸ்ரீரந்தியின் முன்பிணை மனு தள்ளுபடி என்பதான தகவல். தான் கைது செய்யப்பட்டால் முன்பிணையில் விடுவிக்க கோரி ஸ்ரீரந்தி ராஜபக்சே தாக்கல் செய்த முன்பிணை கோரும் மனுவை மாளிகாகந்தர் இதுவான் நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. மாளிகாகந்தர் இதுவான் ஜனிதா ரோஷினி பிரேரா இந்த உத்தரவை பிறப்பித்து குறிப்பிட்ட முன்பிணை மனு கோட்டை நீதிவான் நீதிமன்ற அதிகார எல்லையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். எனவே எந்த நீதிமன்றத்தில் அதனை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முன்பிணை கோரப்பட்டிருக்கிறது. லேடி ரிஜ்வேஸ்வரர் மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன் இயந்திரம் ஒன்றை கொள்முனவு செய்யவாக கூறி 2010 எழுத்துப்பூர்வமாக விடுத்த கோரிக்கையின்படி தேசிய சேமிப்பு வங்கியிலிருந்து சந்தேக நபரான ஸ்ரீரந்தி ராஜபக்சவின் சிறிய சபை கணக்கிற்கு ரூபாய் 10 மில்லியன் மாற்றப்பட்டமை இங்கே முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே அந்த 10 மில்லியன் ரூபாவை அவர் எவ்வாறு பயன்படுத்தினார் என்பதும் இங்கே குறிப்பிட்டு பேசப்படுகிற பிரதானமான விடயம். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அந்த பணத்தை ஸ்ரீரந்தியின் எவ்வாறு பயன்படுத்தினார் என்பது குறித்து இங்கே பேசப்படுகிறது. அந்த வகையில் குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்திய சம்பவம் தொடர்பாக இந்த முன்பிணை மனு கடந்த 5 தேதி தாக்கல் செய்யப்பட்டிருந்ததையும் நேற்று நீதிமன்றத்தில் முன்பிணை மனு விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான சிரேஸ்த அரச சட்டவாதி சமதாரி பிரியசேன இந்த முன்பிணை மனுவை பரிசீலிக்கும் அதிகாரம் மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்துக்கு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள் பிஆர்கே ஊடாக கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இத்தகைய சூழ்நிலையில் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கு தொடர்பாக மனுதாரர் இந்த நீதிமன்றத்தில் முன்பிணை கோற இயலாத நிலையில் உள்ளார் என்றும் சேசர் சட்டவாதி சமாதிரி இவ்வாறு வலியுறுத்தி பேசியிருக்கிறார். இதன்போது அதற்காக அவர் சில வாதங்களை முன்வைத்திருக்கிறார். அதாவது லேடி ரிஜ்வேஸ்வரர் மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன் இயந்திரம் தேவைப்படுவதாக சந்தேகம் விடுத்த கோரிக்கையின் பேரில் 2010 தேசிய சேமிப்பு வங்கியிலிருந்து ரூபாய் 10 மில்லியனை ஸ்ரீரந்தி ராஜபக்சவின் சிறிய சபை கணக்கிற்கு மாற்றியும் குற்றவியல் ரீதியாக பயன்படுத்தியது தொடர்பான விசாரணையின் பேரில் மனுதாரர் இந்த முன்பிணை மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இருப்பினும் சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்த நீதிமன்றம் முன்பிணை மனுவை பரிசீலிக்க இயலாது. அவ்வாறு பரிசீலனை செய்வதற்கு இந்த நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இல்லை. இந்த சம்பவம் தொடர்பாக 2016 அக்டோபர் 6 கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ஒரு பிஆர்கே சமர்ப்பிக்கப்பட்டது. எனவே இந்த சம்பவம் தொடர்பான முன்பிணை மனுவை பரிசீலிக்க இந்த நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இல்லை. இந்த முன்பிணை மனு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இந்த சம்பவம் நிகழ்ந்த நீதிமன்ற அதிகார வரம்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குட்பட்டது. எனவே இந்த முன்பிணை மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அவர் வாதிட்டிருக்கிறார். இங்கே சுட்டிக்காட்டப்படும் 2026 அக்டோபர் 6 கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ஒரு பிஆர்கே சமர்ப்பிக்கப்பட்டது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக முன்பிணை மனுவை பரிசீலிக்க இந்த நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இல்லை. இந்த முன்பிணை மனு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இந்த சம்பவம் நிகழ்ந்த நீதிமன்ற அதிகார வரம்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குட்பட்டது. எனவே இந்த முன்பிணை மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய வாதம். அதன் பின்னர் மனுதாரர் ஸ்ரீரந்தி ராஜபக்சே சார்பில் ஆஜரான ஜனாபிசரத்தின் அனில் சில்வா இந்த மனுவை பரிசீலிக்க மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளதாக அவர் தன்னுடைய வாதத்தினை முன்வைத்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு சட்டங்களின் கீழ் பல நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக இந்த நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது. கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு உள்ளது. தற்போது கோட்டை நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரே சம்பவம் தொடர்பாக ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. ஒன்றில் பிணை வழங்கப்பட்டால் மற்றொன்றில் விளக்கமுறையில் வைக்க முயற்சி செய்யப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கும்போது இந்த நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இந்த நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பான கணக்கு அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டு அப்படி என்றால் இப்போது இந்த நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இந்த பிணை மனுவை கவனியுங்கள். இப்போது மனுவில் ஒரு சந்தேக நபரை விளக்கமிழல் வைக்க இந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் பிணை வழங்க அதற்கு அதிகாரம் இல்லை. இந்த வழக்கு ஆரம்பத்தில் இந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது அரசின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பிரேஸ் வந்தார். சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மனுதாரர் கைது செய்யப்பட மாட்டார் என்றும் அவர்கள் கூறினர். அப்படி என்றால் இப்போது இந்த நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு வழக்கிலிருந்து மற்றொரு வழக்கிற்கு மனு மாற முடியாது. இங்குள்ள சிக்கல் என்னவென்றால் இப்போது ஸ்ரீரந்தி ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டுமா? அப்படித்தானே செய்ய வேண்டும். இவர் அனுரகுமாரவின் மனைவியாக இருந்திருந்தால் போலீசார் இப்படி எதுவும் செய்திருக்க மாட்டார்கள் என்றார். இதையடுத்து போலீஸ் நீதி குற்ற புலனாய்வு பிரிவின் சார்பில் ஆஜரான போலீஸ் கான்ஸ்டபிள் புஷ்பகுமார் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார்.
இந்த சம்பவத்தில் ஜனாதிபதி சட்டத்தினை கூறும் விடயங்கள் சில தவறானவை. ஏனெனில் இந்த சம்பவத்திற்குரிய கணக்கை முடக்குவதற்கான உத்தரவை இந்த நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை. சம்பவம் தொடர்பான முதல் முறைப்பாட்டை பெற்ற பின்னர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரங்களின் சம்பந்தப்பட்ட கணக்கு முடக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான விடயங்கள் முதல்கட்டத்திலேயே இந்த நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்கப்பட்டன. அப்போது திலீப் பீரிஸ் ஆஜராகி சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் வெளிப்பட்ட பின்னர் குற்றச்சாட்டுகள் நடந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குள் விசாரணை அதிகாரிகள் சம்பவம் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே மனுதாரரின் வேண்டுகோளின் பேரில் தேசிய சேமிப்பு வங்கியின் கொள்ளுப்பற்றிய கிளை மூலம் சிறலிய சவிய கணக்கில் 10 மில்லியன் தொகை வரவு வைக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட வங்கி அமைந்துள்ள பகுதியின் அடிப்படையில் இந்த குற்றம் தொடர்பான செயல் கோட்டை நீதிபதியின் அதிகார வரம்புக்குள் நடைபெற்றுள்ளது. அதனால்தான் விசாரணை அதிகாரிகள் சமீபத்தில் கோட்டை நீதிபதி நீதிமன்றத்தின் முன் விடயங்களை தெரிவித்தனர். இதன்போது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படுமா என நீதிபதி போலீசாரிடம் கேட்டார். அதற்கு பதிலளித்த விசாரணை அதிகாரி இல்லை என்று பதிலளித்தார். பின்னர் விடயங்களை முன்வைத்த நீதவான் முன்பனை மனுவை தள்ளுபடி செய்ததோடு அவசியம் ஏற்படுமாயின் முன்பனை மனுவை உரிய அதிகார மனுவில் தாக்கல் செய்யுமாறு சட்டத்தரணிகளுக்கு இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார் என்பது இந்த தகவலாக அமைகிறது. இதனிடம் தேசிய வைத்தியசாலையில் இருதயப் பிரிவில் சிறந்தி சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதான தகவலும் தரப்படுகிறது. வெலிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல் பெண்மணி சிறந்தி ராஜபக்ஷ கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இருதவியல் பிரிவில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் மருத்துவ சிகிச்சைக்காக கடந்த 9ஆம் தேதி தேசிய கண் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட சிறந்தி ராஜபக்ஷ மீண்டும் சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தார். இந்த கண்கோளாறு காரணமாக அக்டோபர் 8ஆம் தேதி அவர் சிறைச்சாலை மருத்துவ நிபுணரிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். இவ்வாறு நிலையில் நேற்று முன்தினம் இரவு அவர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சிறிய சவிய நிதிய கணக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து சிறந்தி ராஜபக்ஷ தாக்கல் செய்த முன்பனை மனுவை மாளிகாகந்த நீதிமன்றம் ஏற்கனவே நிராகரித்திருந்தது. இந்த நிலையில் சிறந்தி ராஜபக்ஷ ஏற்கனவே திடீரென கைது செய்யப்பட்டு இருதய நோய் பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் இந்த அனுமதி இடம்பெற்றிருக்கிறது. எனவே சிறைச்சாலை வைத்தியர்களின் பரிந்துரையை சிறந்தி ராஜபக்ஷ கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான சீனக்க பள்ளியின் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் இது தொடர்பில் மேலும் சில விடயங்களும் தொடர்ந்தும் வெளியாகியிருப்பதை நாம் காணலாம். அந்த வகையிலேயே சிரந்தி ராஜபக்ஷ இப்பொழுது மருத்துவ சிகிச்சைக்காக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மேலதிக நீதிவான் தர்ஷமா பிரேமரத்ன சிறைச்சாலை அதிகாரிகள் கொடுத்துள்ளது. இதற்கிடையில் கைது செய்யப்படும் பட்சத்தில் தன்னை முன்பணியில் விடுவிக்குமாறு கோரி அவர் ஏற்கனவே விடுத்திருந்த கோரிக்கை முன்பணி மனு நிராகரிக்கப்பட்டிருந்தது என்பதால் தொடர்பான விடயத்தையும் நாங்கள் சற்று முன்னர் பார்த்திருந்தோம். இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த வைத்தியசாலையில் சேர்ப்பு என்பதான செய்தியை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ஷ தனியார் வைத்தியசாலை ஒன்றில் நேற்று காலை அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு சிறிது நேரம் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உடல்நிலை தொடர்பாக பல்வேறு வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையில் முடிவுகள் திருப்திகரமாக இருப்பதால் தற்போது அவர் சாதாரண சிகிச்சையின் கீழ் வைத்தியசாலையில் தொடர்ந்து தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷன் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே கருத்து தெரிவிக்கும்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மோசமான உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்ற விடயம் உண்மைக்கு புறம்பானது. வயது மூப்பின் காரணமாக ஒரு சில மருத்துவ பரிசோதனைகளுக்காக அவரை வைத்தியசாலையில் அனுமதிப்பதோடு அவ்வாறே மஹிந்த ராஜபக்ஷ நேற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவரின் உடல்நலம் குறித்து வைத்தியர்கள் பரிசோதித்து அறிவிப்பார்கள். அவரின் மனநிலையை பாதிக்கும் வகையில் தவறான செய்திகளை வெளியிடுவதில் முழுவதும் போலியான தகவல். ஆனால் அவர் மனநிலை ரீதியாக பாதிக்கக்கூடியவர் அல்ல. அவருக்கு மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் தேவையாகவும் இருக்கிறது. ஆனால் அவ்வாறு செய்ய முடியாது. அவர் தொடர்பில் தற்போது வெளியாகும் செய்திகள் உண்மையில்லை. சாதாரண உடல்நிலை பாதிப்புக்காகவே அவர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலியான செய்திகள் குறித்து என்னால் கூற முடியாது. இன்று காலையில் நான் அவருடன் பேசியிருந்தேன் என்று அவர் கூறுகிறார். அதாவது நேற்று காலை பேசியிருப்பதான தகவலாகவே இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இது ஒரு வழமையான மருத்துவ சிகிச்சை என்பதாகவே குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி மற்றும் மகன் ஆகியோர் திட்டமிட்ட வகையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் மனோஜ் கமகே இவ்வாறு கூறியதனால் மஹிந்த ராஜபக்ஷ தளர்வடையவில்லை என்றும் அவர் உறுதியாகவே இருக்கிறார். உடல்நலக்குறைவால் திடீரென வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி போலியானது என்பதுவே அவர் குறிப்பிடுகின்ற முக்கியமான தகவல். இப்போது நாங்கள் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது.
ஐக்கிய மக்கள் சக்தியின் பதவிகளிலிருந்து அசோக் அபேசிங்க ராஜினாமா செய்திருப்பதான ஒரு செய்தி தரப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து பதவிகளிலிருந்தும் விலகினார் அசோக் என்பதாகும் இந்த செய்தி. ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் தொகுதி பிரதான அமைப்பாளர் பதவி உட்பட தான் வகித்து வந்த அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் உடனடியாக விலகுவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான அசோக் அபேசிங்க இவ்வாறு கூறுகிறார். இது தொடர்பான உத்தியோகபூர்வ கடிதத்தை அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்திக்குள் தான் வகித்து வந்த குருநாகல் தேர்தல் தொகுதியின் பிரதான அமைப்பாளர் பதவி, கட்சியின் பிரதி பொதுச்சாளர், அதிநேரத்தில் ஐக்கிய ஊழியர் சங்கத்தின் தலைவர், எதிர்க்கட்சித் தலைவரின் தொழிற்சங்க குழு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் ஆகிய அனைத்து பதவிகளிலும் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த காலம் முதற்கொண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசனுடன் இணைந்து நெருக்கமாக பணியாற்ற கிடைத்தமை குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள அவர், இதுவரை காலமும் தனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகளுக்கும் ஒத்துழைப்புகளுக்கும் நன்றி என்பதாகவும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதுநேரம் ஆணைக்குழுவின் தலைவர், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்னாயக்க தெரிவித்திருக்க ஒரு கருத்து குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். மாநிலசபை தேர்தல் குறித்து சகல கட்சிகளுடனும் பேச்சு என்பதாகவே இந்த செய்தி அமையப்படுகிறது. மாநிலசபை தேர்தல் குறித்து சகல அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட எதிர்பார்த்திருக்கிறோம். தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் பாராளுமன்ற செயற்குழுவுக்கு பல யோசனைகளை முன்வைத்திருக்கிறோம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க இவ்வாறு கூறுகிறார். மாநிலசபை தேர்தல்கள் குறித்து கேட்கப்பட்ட போதே அவரால் இது பற்றி குறிப்பிடப்படுகிறது. மாநிலசபை தேர்தல் தொடர்பில் ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழுவில் முன்னிலையாகி பல யோசனைகள் முன்வைத்துள்ளோம். பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாநிலசபை தேர்தலை நடத்தாம் என்று சட்டமாதிபரத்தினைக்கிழமை முன்வைத்துள்ள திருத்த பரிந்துரைகளுக்கு இணையாக யோசனைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். முன்வைக்கப்படும் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை விரைவாக ஆராய்ந்து உறுதியான தீர்மானத்தை எடுக்குமாறு செயற்குழுடன் வலியுறுத்தியுள்ளோம். மக்கள் அப்பிரதிகள் இல்லாமல் மாநிலசபைகள் இயங்குவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. மாநிலசபை தேர்தல் குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடையாது. ஏனெனில் 2017 இயற்றப்பட்ட புதிய தேர்தல் முறைமையின் நாம அம்சங்கள் பூர்த்தி செய்யப்படாத காரணத்தால் இந்த தேர்தல் முறைக்கமைய மாநிலசபை தேர்தலை நடத்துவது என்பதில் சிக்கல் காணப்படுகிறது. தேர்தல் முறைமை குறித்து பாராளுமன்றத்தின் ஊடாக உறுதியான தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் மாநிலசபை தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக தீர்மானங்களை எம்மால் எடுக்க முடியும். பாராளுமன்ற செயற்குழு விரைவான தீர்மானத்தை எடுக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். பெண் பிரித்துவம் தொடர்பில் செயற்குழு முன்வைத்த விடயங்களை கருத்தில் கொண்டு அதற்குரிய யோசனைகள் முன்வைத்திருக்கிறோம். தற்போது இளைஞர் பிரித்துவம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதுகுறித்தும் யோசனைகளை முன்வைப்போம். இந்த விடயம் குறித்து அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் நாட்களில் கலந்துரையாடலில் ஈடுபட தீர்மானித்திருக்கிறோம் என்பது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கவனுடைய கருத்தாக அமைகிறது. இப்போது ஞானசாரர் தேர்தல் குறித்து பல்வேறு செய்திகள் வெளியாக இருக்கிற நிலையில் அது பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். ஞானசாரருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க வேண்டும், கூட்டு எதிர்க்கட்சியின் சார்பில் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. ஞானசாரர் தேர்தலுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குவதற்கான முழுமையான அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது, அதை ஜனாதிபதி நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் எமது நிலைப்பாடாகும் என பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கான கூட்டு எதிர்க்கட்சி கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கின் அரசியல் அலுவலகத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே ஜி எல் பீரிஸினால் இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஞானசாரத்திரின் துறவர் ஆடை அகற்றுவது என்பது எந்த வகையிலும் நீதிமன்றத்துடன் தொடர்புடைய செயலல்ல, அது பௌத்த தர்மத்தில் உள்ள ஒழுக்க விதிகளுக்கு அமைவாகவே செயற்பட வேண்டும். ஒரு பௌத்த துறவியின் துறவர ஆடையை அகற்றுவது தொடர்பான சட்டங்களும் விதிகளும் பௌத்த சாசனத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதாவது பாலியல் நடவடிக்கை, திருட்டு, மனித படுகொலை மற்றும் தன்னிடம் இல்லாத ஒரு நட்பண்பை அல்லது தகுதியை இருப்பதாக கூறிக்கொள்ளுதல் ஆகிய இந்த தான் துறவரத்தை இழக்கும் நிலையை ஏற்படுத்தும். இவ்வாறான ஒரு நிலையில் ஒன்றுக்கு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அந்த பௌத்த துறவியின் விருப்பத்துக்கு மாறாக துறவர் ஆடையை கலற்ற முடியும். ஆனால் அது தொடர்பான தீர்மானத்தை எடுக்கும் முறையே சம்பந்தப்பட்ட பிரிவின் மகாநாயக்கத்திற்கு தலைமையிலான மகா சங்க சபைக்கே உரியதாகும். ஞானசாரத்திற்கு 6 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது நீதிமன்றத்தை அவமதித்தமை தொடர்பிலாகும். அது துறவரை ஆடை அகற்றப்படும் குற்றங்களில் ஒன்றுடன் கூடிய தொடர்புடையதல்ல. எந்த ஒரு மதுகுருவும் சிறைக்குள் இருக்கும்போது அணியும் உடை மற்றும் சிறையிலிருந்து வெளியே கொண்டுவரப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படும் சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தும் உடை தொடர்பில் மிகவும் தெளிவான ஏற்பாடுகள் இன்றளவு நமது சட்டத்தில் அடங்கியுள்ளன, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வாறு கீழ் அரசாங்கமும் இது தொடர்பில் உள்ள சட்டங்களை மாற்ற வேண்டும் என்று கூறுகிறது. சட்டத்தை மாற்றிய பின்னர் 2 தேரர்களுக்கு துறவர ஆடை அணிந்து கொண்டு நீதிமன்றத்துக்கு செல்லும் உரிமை கிடைப்பதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது. இது முற்றிலும் தவறானது. இதற்காக ஒரு குழுவை நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டத்தில் தெளிவற்ற நிலை இருந்தால் மட்டுமே ஒரு குழுவை நியமிக்க வேண்டும். பல மாற்று வழிகள் இருந்தால் அதில் சரியான மாற்று வழி எதுவென்று தேர்வு செய்ய வேண்டிய தேவை இருந்தால் மட்டுமே குழு தேவைப்படும். இங்கு அப்படி எந்த ஒரு தெளிவின்மையும் இல்லை. சட்டம் மிகவும் தெளிவாக உள்ளது. எனவே ஞானசாரத்திரே சட்டத்தின்படி துறவர ஆடையுடனேயே நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்க வேண்டும். இந்த குழு நியமனம் என்பது காலத்தை கடத்தும் செயலாகும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மகாநாயக தேர்தலின் கோரிக்கைக்கு அமையவே ஞானசாரத்திற்கு பொது மன்னிப்பு வழங்கினார். ஆனால் அந்த மன்னிப்பு வழங்கும் நடைமுறையில் குறைபாடுகள் இருப்பதென தெரிவித்தே உயர்நீதிமன்றம் பொது மன்னிப்பை நிராகரித்தது. அதை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் ஒரு தொழில்நுட்ப தவறு நடந்திருந்தால் அதற்கு எப்படியே மன்னிப்பை பெற்ற நபர் பொறுப்பாவார். அது மன்னிப்பு பெற்ற நபரின் தவறல்ல, மன்னிப்பு அளிக்கும் நடைமுறையிலேயே தொழில்நுட்ப குறைபாடு இருந்ததே.
அப்படியானால் இப்போது ஜனாதிபதிக்கு இந்த மன்னிப்பை வழங்குவதற்கான முழுமையான அதிகாரம் உள்ளது. அது நிறைவேற்று அதிகாரத்தின் ஒரு பகுதி. அதே போன்று இந்த விடயத்தில் மகாநாயக்க தேர்தலின் நிலைப்பாட்டிலும் எந்த மாற்றமும் இல்லை. ஞானசாரத்திற்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே எங்களது நிலைப்பாடு என்னவென்றால், தொழில்நுட்ப குறைபாடுகளிலிருந்து விலகி அந்த நடைமுறை தவறுகளை மீண்டும் செய்யாமல் சரியான வழிமுறையின்படி ஞானசாரத்திற்கு மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதாக ஜிஎல்பிஎஸ் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். அவருடைய கருத்து அவ்வாறு வெளியாக சிங்கள போதர்களின் பொறுமைக்கும் எல்லையுண்டு, ஜனாதிபதி வழங்கிக் கொள்ள வேண்டும் என உதய கவர்மெண்ட் ஒரு கருத்தினை முன்வைக்கிறார். சிங்கள போதர்களின் பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பதை ஜனாதிபதி விளங்கிக் கொள்ள வேண்டும். தேரர் ஒருவரின் காவியுடைய களையும் அதிகாரம் ஜனாதிபதிக்கோ அல்லது சிறைச்சாலை அதிகாரிகளுக்கோ கிடையாது. மகாசங்கத்தினருக்கே அந்த அதிகாரம் உள்ளதே. ஏனெனில் சிங்கள பௌத்த நாடு என பிவித்ருகல உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பில தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதுபற்றி இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்துக்காக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலவடத்தை ஞானசாரத்தில் இருக்கையும் 2018 ஆண்டு காலப்பகுதியில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறைச்சாலையின் அதிகாரிகள் அவரது காவியுடைய களைவதற்கு முயற்சித்த போது ஞானசாரத்திரர் அதற்கு இடமளிக்கவில்லை. அப்போது அரசாங்கம் அதனை பெரிதப்படுத்தவில்லை. ஞானசாரத்திரருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஆனால் இந்த முறை அவரது காவியுடைய சிறைச்சாலை அதிகாரிகளால் பலவந்தமான முறையில் களையப்பட்டது. அவரது காவியுடைய களைந்து அவருக்கு சிறை கைதிகளில் ஆடை அணியும் போதும் சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவர் அதனை தொலைபேசி காணொலி அழைப்பு ஊடாக பிரிதொரு நபருக்கு காண்பித்துள்ளார். இதனை ஞானசாரத்திரரே என்னிடம் குறிப்பிட்டார். சிங்கள போதர்களின் பொறுமைக்கும் எல்லையுண்டு என்பதை ஜனாதிபதி விளங்கிக் கொள்ள வேண்டும். தேரர் ஒருவரின் காவியுடைய களையும் அதிகாரம் ஜனாதிபதிக்கோ அல்லது சிறைச்சாலை அதிகாரிகளுக்கோ கிடையாது. மகாசங்கத்தினருக்கே அந்த அதிகாரம் உள்ளது. ஏனெனில் இது சிங்கள பௌத்த நாடு. ஜனாதிபதி அனந்தகுமார் சானாய்க்கு தலைமையிலான அரசாங்கம் சிங்கள பௌத்தர்களுக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டு புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களை திருப்திப்படுகிறது. இந்த அரசாங்கத்துக்கு புலி ஆதரவாளர்கள் நிதியளித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா பலமுறை குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவருக்கு எதிராக இதுவரையில் எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை. அவ்வாறாயின் அவர் குறிப்பிட்டது உண்மை என்றே கருத வேண்டும் என்பதாகவும் இவ்வாறு உதயங்கம்மன் பில இதுபற்றி தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். அவர் மாத்திரமல்ல, முன்னாள் அமைச்சர் பாட்டில் சம்பிக்கிறனவுக்கும் இதுபற்றி கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய கருத்தும் எவ்வாறு வெளியாக இருக்கும் இதை பற்றி பார்க்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்தி குறித்து பார்க்கலாம். ஞானசார திரரை போல் விரைவில் பெருமத தலைவர்களும் இலக்கு வைக்கப்படுவர் என்பது சம்பிக்கை நடக்கங்களுடைய கருத்தாக அமைகிறது. பொதுச்சாளர் கழகத்தை ஞானசார திரர் போல் விரைவில் பெருமத தலைவர்களும் குறிவைக்கப்படுவார்கள் என அவர் கூறுகிறார். புதுபலசன் அமைப்பின் பொதுச்சாளர் கழகத்தை ஞானசார தற்போது துன்புறுத்தலுக்குள்ளாவது போலவே விரைவில் இனவர்களுக்கும் அவ்வாறு நிலைமை ஏற்படக்கூடும் என்பதான கருத்தினை முன்வைத்து முன்னாள் அமைச்சர் பாட்டில் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தியிருப்பது பிரதானமான தகவல். அந்த வகையில் அவர் இது பற்றி சில தகவல்களை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். இந்த விவகாரம் எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்பதை போன்ற கருத்துக்கள் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுபற்றி அவர் தன்னுடைய கருத்தில் கூறும்போது ஏனைய மத தலைவர்களும் இதுபோன்று இலக்காக ஆக்கப்படுவார்கள். ஆனால் 1989 கிளர்ச்சியின் போது குடபல ராகுல பலகாயமைப்பை உருவாக்கி 42 பிக்குகளை கொண்டது மக்கள் விடுதலை முன்னணிதான். பிரமத தலைவர்களும் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் அவர்கள் விரைவில் ஒடுக்குமுறை எதிர்கொள்ள நேரிடலாம் என்பதாக பாட்டிலி குறிப்பிட்டிருக்கிறார். இதே சந்தர்ப்பத்தில் இன்னுமொரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. திவேன பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி, தலதா மாளிகாவட்ட போம்ப கெஹுவே ஜேவிபி நோவை கொட்டி திக்ஷன் வான்சே இலக்கக்கர சிதுகரண நிந்தா அபாச கடினம் இன்னவத்வன்ன ஆண்டு என்ன இஸ்ரவெலா மே கியூவா பன்சல் டிகே இவரை புத்தாகம இவரை என்பதாக மல்வத்து தேரர் குறிப்பிட்டிருக்கிற செய்தியை மையப்படுத்தி தகவல் தரப்பட்டது. அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு கருத்து நிலைப்பாட்டை அவர் இவ்வாறே வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே ஒரு பக்கம் தேரர்களை இலக்கு வைத்து பேசப்படுகிற விடயங்களுக்கு அவருடைய எதிர்ப்பு இருக்கிறது. அதனிடத்தில் தலதா மாளிகையின் மீது குண்டு போட்டது புலிகள் தானே தவிர ஜேவிபி இல்லை. எனவே புலிகள் போல ஜேவிபி குண்டு வீசவில்லை என்பதான கருத்தினையும் அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார். அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மற்றும் பௌத்த சாசனம் குறித்த கவலைகளை முன்வைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட குழுவிடம் ஆதாரங்கள் இல்லாமல் எவரையும் குற்றம் சாட்டுவது பொருத்தமற்றது என்பது மல்வத்து பிடத்தின் மகாநாயக திறர் திப்பட்வாவை சுமங்கல திறர் வலியுறுத்தியிருக்கிற விடயமாக அமைகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் அஞ்சித் பத்மபண்டார தலைமையிலான குழுவினர் அவரை சந்தித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். நேற்று திங்கட்கிழமை மல்வத்து மகாநாயக திரையை சந்தித்து கலந்துரையாடினார்கள். இதன்போது அக்குழுவினரால் சங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதே மகாநாயக திரர் அவற்றை நிராகரித்து கருத்துக்களை வெளியிட்டார். சட்டமூலங்கள் நிறைவேற்றப்படும் வரை பௌத்த மதம் மற்றும் துறவிகள் தொடர்பில் இடைக்கால ஏற்பாடுகளை செய்ய நிறைவேற்ற அதிகாரம் மிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லட்சுமண் கிரியல் இதன்போது சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளித்த மகாநாயக திரர் இது தொடர்பான சட்டங்கள் குறுகிய காலத்தில் கொண்டு வரப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் மக்கள் ஆதரவு சிறந்து வருவதாகவும் பௌத்தர்களின் நலன்களை புறந்தள்ளி சிறுபான்மையினர் வாக்களிப்பு முயற்சிகள் நடப்பதாகவும் எதிர்க்கட்சி பிரதிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். அத்துடன் சமூக ஊடகங்களில் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக அவதூறுகள் பரப்பப்படுவதாகவும் தெரிவித்தனர். சமூக அவதூறுகளுக்கு அரசாங்கத்துடன் தொடர்புகளே காரணம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் அஞ்சித் பத்மபண்டார கூறிய போது அதனை மறுத்த மகாநாயக்கத்தினர் ஆதாரங்கள் இன்றி குறிப்பிட்ட அரசியல் கட்சியை குற்றம் சாட்டுவது பொருத்தமற்றது என சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாம் அவ்வாறு செய்யக்கூடாது என குறிப்பிட்டவர் யார் செய்திருந்தாலும் அது தவறான விடயம் என கூறியதோடு பௌத்த மதம் பலவீனப்படுத்தப்படலாம் என அஞ்சுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் இதன்போது குறிப்பிட்டார்கள். இதற்கு பதிலளித்த மகாநாயக்கத்தினர் பௌத்த நிகழ்வுகளுக்கான கட்டுப்பாடுகள் குறித்து முன்னர் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவும் நடைமுறையில் உண்மையாகவில்லை என்றும் அரசு தலைவர்கள் பௌத்த மற்றும் இணைய மத நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்கேற்று வருவதையும் சுட்டிக்காட்டி நிதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தியிருக்கார். தற்போதைய அரசியல்வாதிகளை பழைய வன்முறை சம்பவங்களுடன் இணைத்து பேச முற்படக்கூடாது என்றும் அவர்கள் தலதா மாளிகையின் மீது குண்டு தாக்குதல்கள் மேற்கொண்டதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது என்றும் மல்வத்து தேரர் இவ்வாறே குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த வகையில் இது ஒரு பிரதானமான விடயம். அதாவது இவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார் என்பதையே இந்த கருத்துக்கள் இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கின்றன. இதனரம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். இந்த தகவல் தினகரன் பத்திரிகையில் வெளியாகிறது. சிறையில் உள்ள மதகுருமார் ஆடைகள் பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவை கூட்ட சஜித் அவசர கடிதம் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. சிறை திறனை அனுபவித்து வரும் பௌத்த பிக்குகள் மற்றும் இனிய மதங்களைச் சேர்ந்த மதகுருமார்கள் சிறைச்சாலைக்கு வெளியே அழைத்துச் செல்லப்படும் போதும் அணிய வேண்டிய ஆடை தொடர்பான விதிமுறைகளை மீளாய்வு செய்வதற்காக பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவை அவசரமாக கூட்டுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த கோரிக்கையினை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக சபாநாயகர் ஊடாக துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இது தொடர்பில் அறிவித்திருக்கிறார் என்பதாகவும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவலாகவே இந்த தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கின்றோம். அந்த வகையில் சிறையிலுள்ள மதகுருமார் ஆடைகள் குறித்து பாராளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவை கூட்ட சஜித் இவ்வாறு அவசர கடிதத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். அந்த வகையில் சஜி பிரேமதாச கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கவிடம் சிறையில் உள்ள மதகுருமார்களின் ஆடை தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய முறையில் தீர்வு காண்பதற்காகவே இந்த கூட்டத்தை கூட்டுமாறும் தனது கடிதத்தில் கோரியிருக்கிறார். சிறைச்சாலை திணைக்களத்தின் நிலையான கட்டளை இலக்கம் நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ள சஜி பிரேமதாச சிறைத்தினை அனுபவிக்கும் மகாசங்கத்தினர் மற்றும் ஏனைய மதகுருமார்கள் அணியும் ஆடைகள் தொடர்பில் கடுமையான சர்ச்சை உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக அரசாங்கம் உடனடியாக ஆக்கப்பூர்வமாகவும் தலையிட தவறியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் இதனால் பொதுமக்கள் மத்தியில் கணிசமான அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போதுள்ள விதிமுறைகளை மீளாய்வு செய்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தேவையான திருத்தங்களை பரிந்துரைப்பது பாராளுமன்றத்தின் பொறுப்பாகும். இதற்கமைய குறித்த விடயத்தை ஆராய்வதற்காக துறைசார் மேற்பார்வை குழுவை தாமதமின்றி கூட்டுமாறு அவர் கூறியிருக்கிறார். அத்துடன் குழுவின் முதலாவது கூட்டத்துக்கு நீதிமன்றம், தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு, புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அவர்கள் அமைச்சு, சிறைச்சாலைகள் திணைக்களம், சட்டமாதிபர திணைக்களம் உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிகளை அழைக்குமாறும் ஒரு முன்மொழிந்திருக்கிறது. விவகாரம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த உணர்வுபூர்வமாக இருப்பதனால் குறித்த குழுவின் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அதன் கலந்துரையாளர்களில் பங்கேற்க தமக்கு அனுமதி வழங்குமாறும் சஜி பிரேமதாச இவ்வாறு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சீவரத்துக்கு நீதி, தேசிய வழிபாடு, வரக்காப்புலவை வந்தடைந்த பாத யாத்திரை என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. கடவுளிய சிறைத்தினை அனுபவித்து வரும் கருவடத்தை ஞானசாரத்தினருக்காகவும் பௌத்த பிக்களின் மத உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் மகாசங்கத்தினரின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட பாத யாத்திரை நேற்று மூன்றாவது நாளாக கேகாலையிலிருந்து ஆரம்பமாகியிருக்கிறது. இதன்படி நேற்று இந்த பாத யாத்திரை வரக்காப்புல நகரை வந்தடைந்திருக்கிறது. சீவரத்துக்கு நீதி, தேசிய வழிபாடு மற்றும் சுதந்திர பாத யாத்திரை என பெயரிடப்பட்டுள்ள இந்த பாத யாத்திரை கடந்த 10ஆம் தேதி ஆரம்பமாகியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் சிறப்புமிக்க கடந்த 10ஆம் தேதி தலதா மாளிகை வளாகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது கடுகண்ணாவை வரை பயணித்த பின்னர் முதல் நாள் பாத யாத்திரை நிறைவடைந்தது. அதேவேளை இரண்டாம் நாளான நேற்று முன்தினம் கடுகண்ணாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பாத யாத்திரை கேகாலை வரை சென்றடைந்தது. இந்த பாத யாத்திரை வரக்காப்புல நீட்டம்பு மற்றும் கடவத்த ஆகிய நகரங்களை கடந்து எதிர்வரும் 15ஆம் தேதி அளவில் கொழும்பை சென்றடைவுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான தகவல். இதே நேரம் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். அர்ச்சனாவின் எம்பி பதவியை வரித்தாக்கல் மனு டிசம்பர் 16 விசாரணைக்கு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. அரசு மருத்துவராக பணியாற்றி வந்த நிலையில் ராமநாதன் அர்ச்சனா பாராளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டமை சட்டத்துக்கு புறம்பானது என்றும் அவரது எம்பி பதவியை செல்லுபடியற்றதாக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் சமூக ஆர்வலர் ஓசலகேர தாக்கல் செய்த மனுவை மேலதிக விசாரணைக்காக டிசம்பர் 16ஆம் தேதி அளிக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த மனு நேற்று மாயாதுன்னே குறையா மற்றும் லக்மாலி கருணாநாயக் ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் பிரதிவாதியான ராமநாதன் அர்ச்சனா சார்பில் ஆஜரான சட்டத்தினை சேனாநிதி அரத்ன வழக்கிலிருந்து விலகியுள்ளதால் வேறொரு சட்டத்தினை நியமித்துக் கொள்வதற்கு திகதியொன்றை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதன்போது சுட்டிக்காட்டிய நீதியரசர்கள் குழாம் இது 2024ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மனு என குறிப்பிட்டது. எனவே மனு விசாரணைக்கு நீண்ட திகதியொன்றை வழங்க முடியாதென சுட்டிக்காட்டிய நீதிரசர் குழாம் மேலதிக மனு விசாரணை டிசம்பர் 16ஆம் தேதி நடத்துவதற்கு திகதி குறிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பிரதிவாதியான ராமநாதன் அர்ச்சனா அரசு மருத்துவராக பணியாற்றி வந்த நிலையிலேயே கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளதாக மனுதாரர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அதன் மூலம் அவர் அரசியலமைப்பை மீறியுள்ளார் என்று சுட்டிக்காட்டிய மனுதாரர் அதற்கமைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் வாக்களிப்பதற்கும் மற்றும் அமர்வதற்கும் தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்குமாறு மனுவினூடாக இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவான குறைந்த காற்றழுத்த பகுதி அடுத்த சில நாட்களுக்கு மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் அபாயம் என்பதான தகவலாக இது இவ்வாறு தரப்படுகிறது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டல வெயில் திணைக்களம் எச்சரித்திருக்கிறது. தாளமுக்கம் காரணமாக இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களில் நாட்டைச் சூழவுள்ள ஆழம்கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் மழை வீழ்ச்சியில் அதிகரிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள். நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இதேவேளை நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியால் 20-30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண நிலையில் அல்லது மிதமான நிலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகள் அவ்வப்போது பலமான காற்று 60-70 கிலோமீட்டர் வேகத்துடன் வீசுவதும் அதனை சில கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை நாட்டில் தொடரும் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலையால் 18 மாவட்டங்களில் 1594 குடும்பங்களைச் சேர்ந்த 5747 பேர் பாதிக்கப்பட்டுள்ளன அன்பு முகாமைத்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேலும் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண்சரிவு உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளதோடு ஒருவர் காணாமல் போயிருக்கிறார்கள். 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்நிலையில் 4 வீடுகள் முற்றாகவும் 953 வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்தது. அத்துடன் பாதிக்கப்பட்ட 13 குடும்பங்களைச் சேர்ந்த 46 பேர் பாதுகாப்பான இடங்கள் என கண்டறியப்பட்டுள்ள 2 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை ஒரு பக்கம் வறட்சியும் இருக்கிறது. இந்த வறட்சியால் 12 மாவட்டங்களில் 47583 குடும்பங்களைச் சேர்ந்த 156756 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட 38547 குடும்பங்களைச் சேர்ந்த 128977 பேருக்கு குடிநீர் விநியோக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்திருக்கிறது. இதே நேரம் 7 மாவட்டங்களுக்கான மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை நேற்று மாலை 4 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரை 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டுகிறது. அந்த வகையில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கைகளுக்கு அமைய பதுளை மாவட்டத்தின் எல்லை மற்றும் பசறை ஆகிய பிரதேசாளர் பிரிவுகளுக்கும் கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்க பிரதேசாளர் பிரிவுக்கும் கண்டி மாவட்டத்தின் ஹதர்லியத்த மற்றும் தும்மணி ஆகிய பிரதேசாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் கேகாலை மாவட்டத்தின் மாமனல்லர் ஒன்வெல்ல மற்றும் புலத்கொகுப்பிட்டி ஆகிய பிரதேசாளர் பிரிவுகளுக்கு 2 நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கையும் தெய்யோவிட்ட கேகாலை ரம்புக்கணி அட்டியாந்தோட்டை அரணாயக்கம் மற்றும் வரகாப்புல் ஆகிய பிரதேசாளர் பிரிவுகளுக்கு 1 நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு மாத்தளை மாவட்டத்தின் அம்பன் கங்கை கோரளை ரத்தோட்டம் மற்றும் மாத்தளை ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு நுரலியா மாவட்டத்தில் அங்குராகேத பிரதேச பிரிவுக்கும் ரத்னபுரி மாவட்டத்தின் குறிவிட்ட அயகம ஹெலியகுட வெலிகே போல ரத்னபுரி களவானை இம்புல்வே நிவித்திகள் ஆகிய பகுதிகளுக்கும் 1 நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனிடத்தில் மற்றொரு தகவல் பற்றி பார்க்கலாம். கீரியன் கள்ளியை தாக்கிய மினி சூறாவளி மரம் முறிந்து விழுந்தது. 7 வீடுகள் சேதம். பாதிக்கப்பட்ட 10 பேர் தற்காலிக முகாம்களில் என்பதான இன்னமொரு தகவல் தரப்படுகிறது. புத்தளம் மாவட்டத்தின் கீரியன்கள்ளி பகுதியில் நேற்று முன்தினம் திடீரென ஏற்பட்ட மினி சூறாவளியால் மரம் முறிந்து விழுந்ததில் 7 வீடுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக புத்தளம் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. திடீர் மினி சூறாவளி காரணமாக புத்தளம் குழு பிரதான வீதியின் கீரன்களி பகுதியில் பாறை மரம் ஒன்று வேரோடு சிறந்த வீதியின் குறுக்கே விழுந்ததில் அப்பகுதிக்கான போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பித்தது. முதல் போலீஸ் அதிகாரிகளும் பிரதேசவாசிகளும் உடனடியாக களமிறங்கி மரத்தை வெட்டி அகற்றி வீதி போக்குவரத்தை மீண்டும் வழமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்னும் ஒரு தகவல், 10300 இளைஞர் யுவதிகளுக்கு அனர்த்த முகாமைத்துவ பயிற்சி என்பதான தகவலும் தரப்படுகிறது. அந்த வகையில் 1 மில்லியன் வாலண்டியர்ஸ் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 10300 இளைஞர் யுவதிகளுக்கு அனர்த்த முகாமைத்துவ பயிற்சி வழங்கப்பட்டது. முதலாவது பயிற்சி திட்டம் பதுளை மாவட்டத்தின் ரிதிமாலியத்த பிரதேச பிரிவில் மாப்பாக்கடை வாவி அருகில் அமைந்துள்ள தேசிய இளைஞர் படையின பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கிற முக்கிய தகவலாக பார்க்கப்படுகிறது. இதனரம் இன்னும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மயிலத்தமடு மாதவனை பேச்சல் துறை ஆக்கிரமிப்புகள் மீண்டும் நீதிமன்றத்தை நாடினார் சாணக்கியன். நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாத நிலையில் வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கோரிக்கை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. மயிலத்தமடு மாதவனை பேச்சல் துறை பிரச்சினை தொடர்பான வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் புதிய சட்ட நடவடிக்கையை பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் முன்னெடுத்திருக்கிறார். மேய்ச்சல் தரையிலிருந்து சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுவதாக முன்னர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் உரிய முறையில் நிறைவேற்றப்படவில்லை என்றும் ஆக்கிரமிப்புகள் மேய்ச்சல் நிலங்கள் அளிக்கப்படுதல் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்களின் வாழ்வாதாரத்துக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாகவும் தெரிவித்து இந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த விடயம் நீதிமன்றத்தில் வழிகாட்டல்களுக்கும் அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதோடு சம்பந்தப்பட்ட பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல்கள் அனுப்பப்பட உள்ளன. முன்னைய நேர்முறையீட்டு நீதிமன்ற வழக்கில் சாணக்கியின் சார்பில் முன்னிலையான ஜனாபதி சரதனி எம் ஏ சுமந்திரன் மீண்டும் முன்னிலையாகி அவர் சார்பில் இந்த வழக்கினை எதிர்கொண்டு வருகிறார். எனவே 6 அரச மற்றும் மாகாண அதிகாரிகள் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். இந்த சட்ட நடவடிக்கையில் 6 அரசு மற்றும் மாகாண அதிகாரிகள் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருப்பதோடு மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஏராவூர் பற்று பிரதேசாளர் கிழக்கு மாகாண ஆளுநர் இலங்கை மகாவரி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் மட்டக்களப்பு மாவட்ட வன அலுவலர் கிழக்கு மாகாண கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் மாவட்ட நிர்வாகம் காணி முகாமைத்துவம் வன பாதுகாப்பு மாகாண நிர்வாகம் மற்றும் கால்நடைத்துறை உள்ளிட்ட பொறுப்புகளை கொண்ட நிறுவனங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் இவ்வாறு பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். பாரம்பரிய மேய்ச்சல் நிலங்களில் இடம்பெறும் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை தடுத்து நிறுத்துதல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் பாதிக்கப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உள்ள பொறுப்புகள் தொடர்பிலும் இந்த வழக்கு கவனம் செலுத்துகிறது. கோட்டா ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட வழக்கு ரணில் ஆட்சியில் முடிவுக்கு வந்தது. மயிலத்தம்பு மாதவனை மேய்ச்சல் துறை பிரச்சினை தீவிரமடைந்த காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சே ஆட்சிக் காலத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வழக்கு பாரம்பரிய மேய்ச்சல் நிலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் சட்டவிரோத குடியேற்றங்கள் மற்றும் பயிற்சிகை நடவடிக்கைகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் முன்னெடுக்கப்பட்டது. மேய்ச்சல் நிலங்களை பாதுகாப்பதற்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கும் உரிய அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட காணிகளிலிருந்து ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மகாபலி அதிகார சபை சார்பில் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த உறுதிமொழிகளைத் தொடர்ந்து ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டன. இரண்டும் நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்த போதிலும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை. ஆக்கிரமிப்பாளர்கள் மீண்டும் மேய்ச்சல் நிலங்களுக்கு நுழைந்ததாகவும் சட்டவிரோத பரிசுகை மற்றும் பாரம்பரிய கால்நடை வளர்ப்புக்கு இடையூறு விளைவிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்த பிரச்சினையில் தலையிட்டு சட்டவிரோதமாக காணிகளை பிடித்திருப்பவர்களை அகற்றுவதற்கும் மாற்றுக் காணிகளை அடையாளம் காண்பதற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். இருந்தபோதிலும் ஆக்கிரமிப்புகள் தொடர்வதாகவும் பாரம்பரிய மேய்ச்சல் நிலங்களை அணுகுவதில் சிரமங்கள் இருப்பதாகவும் கால்நடை வளர்ப்பாளர்கள் தொடர்ந்து முறையிட்டிருக்கிறார்கள். அனுர்குமார் ஜானகவின் ஆட்சியிலும் நிரந்தர தீர்வு இல்லை. தற்போதைய ஜனாதிபதி ஜானகவின் ஆட்சிக் காலத்திலும் மயிலத்தம்பு மாதவனை பிரச்சினையும் தொடர்ந்து வருகிறது. எனவே பாதிக்கப்பட்ட கால்நடை வளர்ப்பாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அவை நடைமுறையில் நிரந்தர தீர்வாக மாறவில்லை என்று கவலைகள் எழுந்திருக்கின்றன. மட்டக்களப்பில் நடைபெற்ற மாவட்ட மட்ட கூட்டம் ஒன்றின் போது மேய்ச்சல் நில பிரச்சினை தொடர்பான ஜனாதிபதி கலந்துரையாடியதோடு கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான மேய்ச்சல் நிலங்களை பாதுகாத்தல் மற்றும் விடுவித்தல் தொடர்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சாணக்கியன் ராசமாணிக்கவும் மகாவலி தொடர்பான நீண்டகால காணி பிரச்சினைகள் ஜனாதிபதியிடம் நேரடியாகவும் பாராளுமன்றத்தில் முன்வைத்து பாரம்பரிய மேய்ச்சல் நிலங்களை பாதுகாப்பதற்கும் எழுதி ஆக்கிரமிப்புகளை தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியிருந்தார். அண்மையில் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து தெரிவித்த அமைச்சர் சுனில் ஹந்துனேத்தி மயிலத்தம்பு மாதவனை பகுதியை மேய்ச்சல் நிலமாக வர்த்தமானியில் பிரணப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஜனாதிபதி மட்டத்தில் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக அறிவித்திருந்தார். மாவலி அதிகார சபை மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களத்தின் பங்களிப்புடன் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனுடன் தொடர்புடைய இணைய தரப்பினருக்கான மாற்றுக்காணி ஏற்பாடுகள் குறித்தும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன. இரண்டு மேய்ச்சல் நிலங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்படுவதாகவும் புல்வெளிகளில் எரிக்கப்படுவதாகவும் நிலங்கள் துப்புரவு செய்யப்பட்டு பரிசுகைக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் வெளியாகும் முறைப்பாடுகள் அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா என்று கேள்வி எழுப்பியுள்ளன. மூன்று தொடர்ச்சியான ஜனாதிபதிகளின் ஆட்சிக் காலத்திலும் உறுதிமொழிகள் வழங்கப்பட்ட போதிலும் தமது வாழ்வாதாரத்துக்கு தேவையான மேய்ச்சல் நிலங்களை பயன்படுத்துவதில் கால்நடை வளர்ப்பாளர்கள் இன்னமும் நிச்சயமற்ற நிலையை எதிர்கொள்கிறார்கள் என்று இவ்வாறு இந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவெளி.
1: நேரம் காலை 7 மணி கடந்து 22 நிமிடம்.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

சுயாதீன செய்தி பரவல் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்த போகிறோம். தமாம் நகருக்கான ஸ்ரீலங்கன் விமான சேவை இடைநிறுத்தம் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவரும் பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு சவுதி அரேபியாவின் தமாம் மற்றும் கொழும்பு கிடையிலான அனைத்து விமான சேவைகளும் எதிர்வரும் 18 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கிறது. பிராந்தியத்தில் உரிய பாதுகாப்பு சூழல் உறுதிப்படுத்தப்பட்டு வணிக ரீதியான விமான சேவைகளை தொடர்வதற்கு உகந்த நிலை காணப்படுகிறது என மதிப்பிடப்பட்டவுடன் சேவைகள் உடனடியாக மீள ஆரம்பிக்கப்படும் என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இந்த விமான ரத்து மற்றும் தற்காலிக நிறுத்தம் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் மாற்று ஏற்பாடுகளை பெற்றுக் கொள்ள 1977 அதாவது இலங்கைக்குள்ளும் அதனிடத்தில் சர்வதேச நாடுகள் என்றால் 10/94/11/1979 என்பதான தொலைபேசி இலக்கங்களும் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்னொரு வாட்ஸ்அப் இலக்கமும் வழங்கப்பட்டிருக்கிறது. 10/94/74/1979 அல்லது www.srilanka.com இணையதளம் என்பவற்றின் மூலம் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்படுகிறது. பயணிகள் தங்களின் பயணத்திட்டங்களை இதற்கேற்ப மாற்றியமைத்துக் கொள்ளுமாறும் இவ்வாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதேநேரம் இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு பிரதான செய்தியை நாங்கள் அவதானிக்க வேண்டும். சவுதியினுடைய ரியாத் விமான நிலையம் மீது கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்பதான தகவலை வீரகேசரி பத்திரிகை தருகிறது. எனவே சவுதி கிங் காலேஜ் சர்வதேச ஆலயத்தின் மீது ஏவுகணை அல்லது எரிகணையை மையப்படுத்தி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நடத்தப்பட்ட தாக்குதல் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு 11 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டின் சிவில்வான போக்குவரத்து அதிகார சபை தெரிவிக்கிறது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தானிய பிரஜை ஒருவரை உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக பல்வேறு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை அடுத்து கிங் காலேஜ் சர்வதேச ஆலயத்தின் செயற்பாடுகளின் இடைநிறுத்தம் நீடிக்கப்படுவதாக சவுதி அரேபியாவின் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை நேற்று திங்கட்கிழமை அறிவித்திருக்கிறது. விமான நிலைய வசதிகளின் பாதுகாப்பு மற்றும் அவற்றின் செயற்பாட்டுக்கு தயார் நிலையை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடைமுறைகளை பூர்த்தி செய்வது என்பனவற்றை நோக்கமாக கொண்டே இந்த இடைநிறுத்தம் நீடிக்கப்படுவதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. எப்போது அந்த விமான நிலையத்திற்கான செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்படும் என்பது குறித்து அந்த அதிகார சபை தகவல் எதையும் வெளியிடவில்லை. இதன்போது உள்நாட்டு விமான சேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் இரு தளங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு யேமனின் ஈரானிய ஆதரவு பெற்ற ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போராடி வரும் சவுதி அரேபிய தலைமையிலான கூட்டமைப்பு படைகளின் தரவின் பிரகாரம் அதற்கு முதல் நாள் சனிக்கிழமை ரியாத் விமான நிலையம் மீது ஹூத்திகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்ததோடு தாக்குதலில் 309 அதிகமானோர் காயமடைந்தார்கள். இந்த தாக்குதலில் காயமடைந்த இந்திய பிரஜை ஒருவர்

0: எரிகணை விழுந்து வெடித்து தீப்பற்றி இருந்திருக்கிறது. இந்த சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு அண்மையில் விமானத்துக்கு மீண்டும் நுழைவாயிலுக்கு திரும்புவது அறிவுறுத்தப்பட்டதை அடுத்து விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ரியாத் விமான நிலையம் கடந்த 5 நாட்களில் 4 முறை தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கிறது என்பதே இங்கே நாங்கள் குறிப்பிட வேண்டிய முக்கியமான விடயம். இதில் மற்றொரு செய்தி, பொறியியல் கல்விக்கான கொள்கை உருவாக்க நிபுணர் குழு நியமனம் என்பதான ஒரு தகவலை தமிழன் பத்திரிகை இவ்வாறு தருகிறதையும், இலங்கையில் பொறியியல் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதையும் நாட்டின் அபிவிருத்தி தேவைகளுக்கும் ஏற்ப அதனை சீரமைப்பதையும் நோக்கமாக கொண்டு பொறியியல் கல்விக்கான தேசிய கொள்கையை உருவாக்குவதற்கு நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரின் அறிவுறுத்தலுக்கமைய அமைச்சரின் செயலாளர் நாலக கல்விவால் இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மொரட்டோ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் கே டி எம் உதயங்க ஹேமபால தலைமையில் நியமிக்கப்பட்ட இந்த குழுவில் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், பொறியியல் துறை மற்றும் மாணவர் அமைப்புகளை பிரித்துப்படுத்தும் 25 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். பேராதனை, மொரட்டுவை, ரூனு, யாழ்ப்பாணம், உவாவில்லச, கிழக்கு பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் பீடாதிபதிகள் மற்றும் கல்வியாளர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அத்துடன் தொழிற்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களின் பிரதிகளும் இதில் உள்ளடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதே. தொழிற்பயிற்சி அதிகார சபையின் தலைவர் பொறியாளர் விஜித வீரதுங்க, இலங்கை அரசு பெருந்தோட்ட கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டாக்டர் ஆர் ஆர் எம் எஸ் கே ரணதுங்க மற்றும் கட்டுமான பொறியியல் துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் ஆகியோரும் இந்த குழுவில் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை வாய்ப பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பட மாணவர் நடவடிக்கை குழு மற்றும் தொழில்நுட்ப பட மாணவர் ஒன்றியம் ஆகியவற்றின் மாணவர் பிரதிநிதிகளும் இந்த குழுவில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். பொறியியல் கல்வியை வலுப்படுத்துவதற்கும் அது இலங்கையின் தேசிய அபிவிருத்தி தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதிப்படுத்துவதற்கும் விரிவான தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்குவதை இந்த குழுவின் முக்கிய நோக்கம். கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் அபிவிருத்தி பிரிவின் உதவி பணிப்பாளர் டபிள்யூ ஆர் பி யூ நுவந்தி இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க முக்கிய செய்தியாக அமைகிறது. இத்தோடு நாம் சுயாதீன செய்தி பார்வையை நிறுத்தும் நேரம். மற்றொரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM.

0: வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், இன்று நாள் முழுவதுமாக இடைக்கால பாடல்கள் உங்கள் காதுகளுக்கு விருந்தாக வர காத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வாரத்தில் செவ்வாய் கிழமை என்று சொன்னாலே எல்லோருக்கும் உற்சாகம் தான் இல்லையா? நாங்கள் உட்பட உங்களுக்கு இனிமையான பாடல்களை தொகுத்து வழங்குவதில் எங்களுக்கும் சந்தோஷம், அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஒன்று இருக்கிறது. சரி, சந்தோஷம். நீங்கள் பயணம் செல்லும் போது, நீங்கள் வாகனத்தில் செல்லும் போது மிக அவதானமாக செல்லுங்கள், சரிதானே? அது ரொம்ப முக்கியமான விடயம். எங்களுடைய வாழ்க்கை என்பது மிக முக்கியம். சரி, நாங்கள் எப்போதும் நாங்கள் சொல்லுகின்ற விஷயம் தான் அந்த பாதை விரலை நாங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டும். இன்று நாள் பார்க்கும்போதே ராஜகிரியா, அதாவது ராஜகிரியிலிருந்து பத்திரமிலிருந்து ராஜகிரியை செல்லும் வழி பார்த்தீங்கன்னா மூன்று வழி பாதையாக இருந்தாலும் கொஞ்சம் வாகன நெரிசல் அதிகமாகத்தான் காணப்படுகிறது. நிகைகூட மேம்பாலத்தின் கீழ் பார்த்தீங்க சொன்னா வாகன நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. ஹங்கல்லை நகர பகுதியில் பார்த்தீங்க சொன்னா பிரதான வீதியில் இப்பொழுது வாகன நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. அவிசாவளி பார்த்தீங்கன்னா அவிசாவளி தல்துவையிலிருந்து பார்த்தீங்கன்னா அவிசாவளி நகருக்கு செல்லும் வழியில் கொஞ்சம் வாகன நெரிசல் இருக்குது. நீங்கள் முடிந்தால் மாற்றுப்பாதைகள் பயன்படுத்திக்கொள்ள முடியும். வித்தியாசமாக விபத்துகள் எதுவும் கிடையாது, ஆனால் சாதாரண வாகன நெரிசல் தான் இருக்கிறது. அவிசாவளி நகரத்திலும் வாகன நெரிசல் இப்போது காணப்படுகிறது. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபதி லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3138வது சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 10, 14, 31, 75. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 10, 14, 31, 75. நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பெற்றுக்கிறது. மொத்தமாக 69,64,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,10,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லிப்புக்கான கரு நீல நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டை இன்றே கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிசத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிசத்துக்கான வெற்றி முடிவுகள். 5,024வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக விருச்சிகம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 31, 42, 55. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ராசியாக விருச்சிகம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 31, 42, 55. 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பெற்றுக்கிறது. மொத்தமாக 1,68,55,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 42,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் பால் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 3,312வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 18, 29, 43, 52. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 18, 29, 43, 52. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 0, 1, 2, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், 25,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்கள் 7, 0, 1, 2, 6. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,27,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,53,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இள நீல நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5,473வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 12, 24, 31, 35. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்கள் 12, 24, 31, 35. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 4, 5, 7, 9, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் லக்கி சான்ஸ் சீட் லெவல் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 4, 5, 7, 9. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 80,630,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,62,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான பச்சை நிற சனிதா அச்சினப்பட்ட லொத்தட்டிகள் அல்லது டிஎல்வி ஸ்வீப் ஆப் ஊடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளை இன்று கொள்ளுடவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 2,488 சீட்டிலப்பு வார்த்தைக்கான காப்பிற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி, சூப்பர் இலக்கம் 15, வெற்றி இலக்கங்கள் 10, 12, 47, 64. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி, சூப்பர் இலக்கம் 15, வெற்றி இலக்கங்கள் 10, 12, 47, 64. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,48,55,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 38,56,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லிப்புக்கான சிவப்பு நிற கப்ருக்கு ஆச்சரியப்பட்ட லொத்தட்டிகள் டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளை இன்று கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் 1,046 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 8, 3, 0, 2, 3, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 8, 3, 0, 2, 3, 4. 25,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 63,22,300 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,25,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற சுப்பிரிதான சம்பத் திட்டத்தினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட ஜயசம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் 520 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 0, 2, 3, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 0, 2, 3, 4. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 25 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 61,65,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த பரிசாக 2,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. மணிக்கும் அடுத்த சூப்பரசை வெல்வதற்காக நீங்களும் இன்றே ஜயசம்பத மஞ்சள் நிற அச்சிடப்பட்ட லொத்தட்டிகளை இன்றே கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சசிநிலத்திற்கான வெற்றி முடிவுகள் 1,142 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். 13, 37, 44. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 13, 37, 44. 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39,96,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான ஊதான் இர சசிரி அச்சிடப்பட்ட லொத்தட்டிகள் டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளை இன்று கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட வாசிலத்திற்கான வெற்றி முடிவுகள் 12 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எய்ச், சூப்பர் இலக்கம் 12, வெற்றி இலக்கங்கள் 87, 88. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ச், சூப்பர் இலக்கம் 12, வெற்றி இலக்கங்கள் 87, 88. நேற்று நாளில் சுபபரிசு 10,00,000 பரிசு வெல்லப்பட்டுள்ளது. எலக்ட்ரிக்கல் மோட்டார் சைக்கிள் அல்லது 5,00,000 பரிசுகள் 5 மற்றும் 50,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 128 வெல்லப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்ட மொத்த பண பரிசு தொகை 1,24,56,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்லப்புக்கான செம்மஞ்சள் நிற வாசி அச்சிடப்பட்ட லொத்தட்டிகள் டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளை இன்று கொள்ளுணவு செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்லிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
0: முதல்

0: வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும்
3: நினைக்கிறேன்.
1: சரியா சொன்னீங்க, வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: 2 இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 5,00,000 ரூபாய். அல்லது இ-பைக் கொண்டு 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.
5: உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.

காலை பொழுதில் உற்சாகம் வழக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாதையில் செல்லும் போது மிக அவதானமாக செல்லுங்கள். சரிதானே, பாதை விதிமுறைகளை முடிந்தவரை நாங்கள் முடிந்தவரையில கட்டாயமாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். அப்பதான் விபத்துகள் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். சரி, போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும். இந்த போதைப் பொருள் என்பது எங்களுடைய நாட்டையும் வீட்டையும் இல்லாமல் செய்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறதாக. இந்த போதைப் பொருளை நாங்கள் எப்படி இல்லாமல் செய்வது? நிச்சயமாக முழு நாடுமே ஒன்றாக சேர்ந்து தேசிய செயற்பாடின் கீழ் தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருளுக்கு எதிர்ப்பான இந்த வேலை திட்டத்தின் மூலமாக நாங்கள் இணைந்து கொண்டு போதைப் பொருள் சம்பந்தமான விநியோகம் பற்றிய தகவல்கள் தெரிந்தால் 18 18 நிலகத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி அது பற்றிய தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று நீங்கள் புனர்வாழ்வுக்காக யாருக்காவது நீங்கள் உதவி செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அது பற்றிய விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாச குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 454வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக விருச்சிகம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9 15 25. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிகம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9 15 25. 5000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 81,21,000. அடுத்து 680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் ஆயுபோ சீட்டிலப்புக்கான வெற்றி முடிவுகள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட முதலாவது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட வெற்றி இலக்கங்கள் 8 6 5 0. ஆங்கில எழுத்து கே அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் இது நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஆயுபோ சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் முதலாவது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 8 6 5 0. கோடீஸ்வரர் சீட்டிலப்புக்கான வெற்றி முடிவுகள் 3 7 1 2 8 3. கோடீஸ்வரர் எண்ணுக்கான வெற்றி இலக்கங்கள் 3 7 1 2 8 3. லட்சாதிபதி வெற்றி இலக்கங்கள் 2 2 4 2 7. லட்சாதிபதி வெற்றி இலக்கங்கள் 2 2 4 2 7. தங்க நாணயங்களுக்கான வெற்றி இலக்கங்கள் 0 2 6 7 6 5. தங்க நாணயங்களுக்கான வெற்றி இலக்கங்கள் 0 2 6 7 6 5. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் வெல்லப்பட்டிருக்கிறது. 10 நேற்று நாளில் 50,000 பரிசுகள் 262 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் பார்க்கும் போது வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 6,17,78,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. கோடீஸ்வரன் மூலமாக லட்சாதிபதியின் மூலமாக 50,000 பகிர்ந்தளிக்கப்படுகிறது. தங்க நாணயங்கள் 35,00,000 ரூபாய்க்காக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தமாக 6,17,78,760 ரூபாய் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஆயுபோ முதலாவது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் தான் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவை சத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவை சத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 4,580 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 16 45 62 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 16 45 62 76. நேற்று நாளில் 22,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,39,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுப பரிசாக 8,85,5,086 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,338 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 0 5 2 1 0 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 0 5 2 1 0 6. 25,00,000 பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் 2,04,90,920 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,07,71,000
₹64 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதி அணையத்திற்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2368 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 19, 37, 62, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 19, 37, 62, 74. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 73,82,160 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 9,05,64,594 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2686 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 3, வெற்றி இலக்கங்கள் 2, 34, 36, 69. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 3, வெற்றி இலக்கங்கள் 2, 34, 36, 69. நேற்று நாள் மொத்தமாக 200,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 79,07,760 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,93,61,186 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்தஹானத்திற்கான வெற்றி முடிவுகள். இதோ 1647 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக ரிஷபம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 12, 24, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 12, 24, 59. 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 15 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,49,060 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 37,17,892 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 913 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 2, 1, 0, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 2, 1, 8, 0, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்கள் 2, 1, 0, 6. நேற்று நாளில் 48,15,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்துறைக்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்துறைக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 0, 6, 8, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 606 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 0, 6, 8, 5. நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 37 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் மொத்தமாக 63,55,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: காற்றலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம் வசந்தம் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: இஸ் தி ஹிட் மியூசிக் ஸ்டேஷன்.
0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
2: இன்று 2026 அக்டோபர் மாதம் 13 திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 10:32 மணியிலிருந்து 12 மணி வரை, ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:32 மணி வரை, யமகண்டம் காலை 1

0: அனுகூலம் துலாம் ஏமாற்றம் விருச்சிகம் ஆதரவு தனுசு சிரமம் மகரம் அசதி கும்பம் மேன்மை மீனம் மகிழ்ச்சி மீண்டும் அந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் பொறுமை ரிஷபம் ஆக்கம் மிதுனம் பாசம் கடகம் உயர்வு சிம்மம் விவேகம் கன்னி அனுகூலம் துலாம் ஏமாற்றம் விருச்சிகம் ஆதரவு தனுசு சிரமம் மகரம் அசதி கும்பம் மேன்மை மீனம் மகிழ்ச்சி இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்
2: கேட்டுக்கொண்டிருக்கின்ற செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி. இங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள், சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இனிமையான இடைக்கால பாடல்கள் வர காத்திருக்கிறது. ஏராளமான தகவல்களும் இன்னைய நாளில் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேரமே பொது 8 மணி.

0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அதிவேக மின்னல்களின் சிறப்பம்சங்கள். சாதாரண மின்னல்களை விட 100 மடங்கு அதிகமான சக்தி கொண்ட மிகவும் அரிதான மற்றும் பிரகாசமான மின்னல் வகைதான் இந்த அதிவேக மின்னல்கள். சாதாரண மின்னல் பொதுவாக 10 முதல் 30 கிலோ ஆம்பியர் வரை மின்சாரத்தை கொண்டிருக்கும். ஆனால் இந்த அதிவேக மின்னல்கள் 3 கிலோ ஆம்பியர் அல்லது அதற்கு மேற்பட்ட பிரம்மாண்ட மின்சார சக்தியை கொண்டிருக்கும். அதிதீவிர பிரகாசம். இவை சாதாரண மின்னல்களை விட பல மடங்கு பிரகாசமான ஒளியையும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளையும் வெளிப்படுத்துகிறது. அரிதான நிகழ்வு. மொத்த மின்னல் தாக்குதல்களில் இவை மிக மிக குறைவு, அதாவது சுமார் 0.4% அல்லது அதற்கு குறைவான அளவிலேயே ஏற்படுகின்றன. இவை பெரும்பாலும் பெருங்கடல் மற்றும் குளிர்கால புயல்களின் போது மட்டுமே உருவாகின்றன.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
2: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஏராளமான விடயங்கள் தகர்ந்து கொள்ளப் போகின்றோம். 102.6, 102.8 என்ற வசையில் இலங்கை இளைஞர்களால் முழைந்து கொள்ளுங்கள். அதேபோன்று www.vasantham.fm இணையதளம் சென்றீங்கன்னு சொன்னால் மூலமாகவும் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். முக்கியமான பல விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த சொல்லுவாங்க தெரியுமா, நரி ஊருக்குள்ள வர்றதை தப்பு, இதுல ஊல விட்டுக்கிட்டு வேற வரதா தப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிதான் ஒரு விஷயம் நடந்திருக்குது. பாருங்கள், பல தவறுகளையும் செய்து கொண்டு இவர் என்ன பண்ணிருக்காரு, கப்பம் கேட்டுக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழும்பு துறைமுக நகரில் வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் அதே போல வர்த்தகர்களை அச்சுறுத்தி கப்பம் கோரல் சம்பவம் தொடர்பாக, அச்சுத்து சம்பவம் தொடர்பாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் தான் இப்பொழுதும் புலனாய்வு பணியகத்தின் விசாரணை குழு இந்த விசாரணையை முன்னெடுத்திருக்கிறாங்க. இதன் போது கைது செய்யப்பட்ட சந்தேகப்பட்டதும் பாத்தீங்கன்னா, பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 4 போலி கடவுச்சீட்டுகளும் பெறப்பட்டுகிறது. சரி, இவர் தான் போலி வச்சிருக்காரு, இவரும் ஒரு போலி பாத்தீங்கன்னா, இவரும் வந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோதமா தான் இங்க இருக்கிறாராமாக. பிற நண்பர்களின் பெயர்களில் வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி குறித்து சந்தேகிறவர் பாத்தீங்கன்னா இலங்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறார் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இதான் சொல்றேன், நிறைய ஊருக்குள்ள வரதே தப்புன்னு சொல்லி இவர் இருக்கிறதே பிழையான விஷயம். போலியான பாஸ்போர்ட் இருந்து கொண்டு, அந்த காலவரையாட்ட பாஸ்போர்ட்ல இருந்து கொண்டு, அங்கிருந்து சட்டவிரோதமாக இங்க இருந்து கொண்டு, இங்கிருந்து கப்பம் பெற்றாரு பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு தைரியம் இருக்கும், பிடிச்சு உள்ள போட்டாங்க. சரி, இப்ப இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு செய்திகள் வந்து கொண்டு இருக்கும். சரி, இந்த விஷயம் எடுக்கும் போது இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு போட்டி இருக்கிறது. நாங்கெல்லாம் விறுவிறுப்பாக எதிர்பார்க்காத ஒரு போட்டி தான் பாகிஸ்தான் இலங்கை அணிகள் மோதுகின்ற 3வது T20 போட்டி. ஐயா தெய்வங்களா, நீங்கள் தோற்றாலும் பரவாயில்லை, இருக்க அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு விட்டுறாதீங்க. நிறைய பேர் யோசிக்கிறதா தானே, பாகிஸ்தான் இலங்கை அணிக்கான மோதலை பார்க்கும்போது நிறைய பேர் யோசிக்கிறது. கடந்த காலங்களில் வைக்கப்பட்ட இலங்கை அணி வைத்திருக்கின்ற சில சில சாதனைகள் இருக்குது, அந்த சாதனையில் நீங்கள் படைக்காடி பரவாயில்லை, நீங்கள் பின்புறத்திலிருந்து ஒரு சாதனையை கூட்டி வந்துடுறாங்க. குறைஞ்ச ஓட்டங்களுக்கு ஆட்டம் எடுக்கிறது, அதிகமான விக்கெட்டுகளை கொடுக்கறது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்திடாதீங்க, இல்லை அதிகமான ஓட்டங்களை வாரி வழங்குறது போன்ற விஷயங்களை செய்திடாதீங்க. சும்மா இருக்க பாகிஸ்தானை ஃபோம் பண்ணி விட்டுறாதீங்க, அதான் நீங்களுடைய ரிக்வஸ்டாக இருக்குது. சரி, பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிண்ணத்தை பாகிஸ்தான் சுவீகரித்து விட்டது, 2 போட்டிகள் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றி விட்டது. இருந்தாலும் ஒரு ஆடுதல் வெற்றியாவது இலங்கைக்கு கிடைக்குமான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இப்பொழுது அணி நிலைமை இருக்கிறது. காரணம், அணியில் யார் நம்புறது, பெத்தும் நிசங்கவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கொண்டிருக்க முடியாது இல்லையா. அந்த மனுஷனும் பாம் என்னதான் செய்வார், அவர் தான் அடித்து வெட்டணும் வெல்லணும்னு சொன்னால் மற்றவங்க எல்லாம் என்னதுக்கு இருக்கிறாங்க அப்படி ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தான் முதல் போட்டிக்கு 4 விக்கெட்டால் வெற்றி வாய்க்கு வகை சூடியது. 2வது போட்டியில் பார்த்தீங்கன்னா 82 ஓட்டுகள் வெற்றி வாய்க்கு சூடியது. 3வது போட்டி என்ன நிலைமை சொல்லி நாங்கள் இன்றைக்கு சொல்லுவோம். 6:30 இந்த போட்டி நடைபெற போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 போட்டிகளும் இருக்கிறது, அதையும் நாங்கள் சந்தித்தான் ஆக வேண்டும். சரிதானே, சரி. அந்த போட்டியில் விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.

0: சாமுண்டி திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசித்தும் மண்ணை தொட்டு கும்பிட்டு நல்ல ஒரு வீடு கட்டணும்னு யோசிக்கிறீங்களா? எஸ், நல்ல வீடு கட்டணுமா? அந்த வீடு எப்போதும் உறுதியாக இருக்க வேணும்னு சொல்லி யோசிக்கிறது நல்ல விஷயம் தானே. வீடு கட்டினா உறுதியாக தானே இருக்க வேண்டும் இல்லையா? அதுக்கு நாங்கள் முன்னதாகவே சிந்திக்க வேண்டும், தளம் போடும் போதே சிந்திக்க வேண்டும். எப்படி சொன்னால் நல்ல கம்பிகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் சொல்லி சிந்திக்க வேண்டும். எஸ், நான் சொல்றது என்னன்னு சொன்னால் மெல்லா கியூஸ்டிக் கம்பியில நீங்கள் வாங்கி பாவித்தீங்கன்னு சொன்னால் எப்போதுமே உறுதியாக இருக்க போகிறதாக, உறுதியான ஒரு சுவற்றை உறுதியான ஒரு கட்டிடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது மெல்வா கியூஸ்டிக் கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள். அப்போதான் உறுதினா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஓகேயா? நேரம் இப்போது 8:15.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
3: நிலாக்காயும் நேரம் சரணம்.
2: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மயக்கும் தருணம்.
4: சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே.
2: இதயத்தின் நோட்டில்

அப்படியே தலையை ஆட்டிக்கொண்டு ஆட்டிக்கொண்டு நீங்கள் டிரைவ் பண்றது எனக்கு தெரியுது. நிறைய சொந்தங்கள் அப்படியே என்ன சொல்றது தலையை ஆட்டிக்கொண்டு நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வேலைகள்லாம் உற்சாகமாக போக வேண்டும் இல்லையா? செவ்வாய் ராகுங்கள் சொன்னாலே இனிமையான பாடல்கள் அப்படியே சுபஹிட் பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டு இருக்கும். நாள் முழுவதுமாக காதுகளுக்கு தேனாக வந்து கொண்டிருக்கும். சரி, இடைக்கால பாடல்கள் சொன்னால் யாருக்கு தென்படுகிறது இல்லையா? ஏராளமான விஷயங்களை இந்த நாளும் பாடல்களோடு சேர்த்து உங்களுக்காக நான் தர காத்திருக்கிறேன். பாத்தீங்கன்னா நேரினாலும் ஒரு விஷயம் நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அதாவது இந்த பெட்ரோல் பிரச்சனை இருக்குதானே, இந்த பெட்ரோலிய நிரப்பு நிலையங்கள் இருக்குதானே, இந்த பெட்ரோல் நிரப்பு நிலையங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழல் பணிகள் இருக்கிறது. இந்த பிரைவேட் என்ன பண்றாங்க, தனியார் நிறுவனங்கள் சொந்தமான இந்த இவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னால், நாங்கள் கையிருப்பில் வைத்துக்கொண்டு சில விலை பிரச்சனைகளுக்கு, இந்த விலைக்கு நாங்கள் தர முடியாது போன்ற விஷயங்களை முன்கெடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலை வழங்காமல் இருக்காங்க. அப்போ தட்டுப்பாடு ஏற்படுது. அப்போ ஜனாதிபதி அவர்கள், கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நீட்டினாலும் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார், ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றியும் சொல்லியிருக்கார். இதுக்கான காரணம் பெட்ரோல் இருக்குது ஆனால் ஏன் கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லுறாங்க. இப்போ ஜனாதிபதி சில விஷயங்கள் முடிவெடுக்கும் போது தான் தெரியும், ஆஹா நாம பேசாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் கீழ் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக 75 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக இப்பொழுது கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இலங்கை பொருளாதாரம் மற்றும் முதலீட்டு உச்ச மாநாட்டில் கையுரையாற்றும் போது இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஆக தனியார் எரிபொருள் விநியோகங்களை அதிக அளவில் நம்பியிருக்கின்ற சார்ந்திருக்கின்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைப்பதற்கான இடங்களை அடையாளம் காணுவதற்காக இப்பொழுது ஜனாதிபதி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். ஆக 75 இடங்கள்ல புதிதாக இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வரப்போகிறது. அதுவும் தனியாருக்கு, அதாவது இந்த இந்த செட்டை தாண்டி நாங்கள் அடுத்த செட்டுக்கு போறதா ரொம்ப தூரம் போகிறோம், இந்த தனியார் செட் மட்டும் தான் இருக்குது, இங்கே தான் நாங்கள் அடிச்சே ஆகணும் சொல்லி இருக்கிற சில பகுதிகள் இருக்குதானே, அந்த இடங்களுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் அரசாங்கத்து சொந்தமான இது வரப்போகிறது. ஆக களஞ்சியங்களில் எரிபொருள் இருந்தும் கையிருப்பு இருந்தும் சில தனியார் நிறுவனங்கள் அதன் விநியோகத்தை கட்டுப்படுத்துகிறது. ஆக அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. இவ்வாறான நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆக தனியார் நிறுவனங்கள் இலங்கையில் எரிபொருள் சந்தையை அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கம் என்ன, போட்டியை ஊக்குவிப்பதற்கு. அதுக்காக தான் நாங்கள் தனியார் நிறுவனங்களை அறிமுகம் செய்தோம், அவங்க விலை குறைச்சி கொடுப்பாங்க அப்போ நாங்களும் விலை குறைக்கணும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கம்படிஷன் வருதானே, அதுக்காக தான் செய்தோம். ஆனால் சில தனியார் நிறுவனங்களால் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலைகளுக்கு இணையாக எரிபொருளை விற்பனை செய்ய முடியாத நிலை இருக்கிறது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு முடியாதா நாங்கள் சொல்லுவோம். ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார், உங்களால் முடியாதுன்னு சொல்லுங்க நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா புதிதாக 75 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நிறுவுவதற்கு இப்பொழுதோ அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக நேற்றைய நாள் சொல்லப்பட்டிருக்கிறது.

வசந்தத்துல மதிய நேர குதூகலம் வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற 8:34 நிமிடம். சரி, சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற வேலை திட்டம்தான் டேக் கேர் வேலை திட்டம். ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வசந்தம் டிவி, ஐடிஎன், லக்கண்ட, வசந்தம் எஃப்எம் இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாக இருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில், வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாடக வடிவிலும் கருத்தரங்கு வடிவிலும் பாடசாலைகள் ரீதியாக இந்த விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயம். சரி, நாங்கள் ஒரு வீடு கட்ட போறோம், அந்த வீடு எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பியில நீங்கள் வாங்கி பாவித்து பாருங்கள். மெல்வா கியூஎஸ்டி கம்பி வாங்கி பாவிச்சீங்கன்னு சொன்னால் எப்போதுமே உறுதியான ஒரு வீட்டையும் உறுதியான ஒரு பதிலையும் நீங்கள் கட்டிக்கொள்ள முடியும். சரிதானே? அங்க பரம்பரை பரம்பரைக்கு அந்த வீடு கட்டிடம் இருக்கணும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்கள். சரி, இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் ஒவ்வொருவரும் கை கோர்க்க வேண்டும். இலங்கை பிரஜையாகிய நாங்கள், எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது இலங்கை திருநாட்டை கட்டியெழுப்புவது. அப்படி என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் எப்படி எங்களுடைய பங்கை நாங்கள் செலுத்துவது போன்ற பல கேள்விகள் இருக்கிறது. அதுக்காகத்தான் முக்கியமாக நான் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் கை கோர்க்க வேண்டும். ஆக இந்த போதைப் பொருளை இல்லாமல் செய்தால் மாத்திரமே எங்களுடைய நாட்டை நல்ல ஒரு நாடாக, நல்ல ஒரு சுபிட்சமிக்க ஒரு நாடாக நாங்கள் உருவாக்க முடியும். அப்படி என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது போதைப் பொருள் சம்பந்தமான விநியோகம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக 18 18 அழைப்பினை ஏற்படுத்தி அதை பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒருவருக்கு புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்க, அவளுக்கு உதவ வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அதை பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாதையில் செல்லும் போது மிக அவதானமாக செல்ல வேண்டும். பாருங்கள், வீதி விபத்துகள் சொந்தமாக நாங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். மன்னார் யாழ்ப்பாண வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பாத்தீங்கன்னா ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இப்போது பதிவாகி இருக்கிறது. 3 பெண்கள் காயமடைந்து இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடம்பன் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மல்லமடு பகுதியில் தான் மன்னார் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து தான் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து இப்பொழுது வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இந்த விபத்தில் காயமடைந்த 3 பெண்களும் மாணவரும் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதன் போது சிகிச்சை பெற்று வருவதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண் இப்பொழுது உயிரிழந்திருக்கிறார். 49 வயதுடைய பல்லாவரையன்கட்டு, ஓகே, பல்லவராயன்கட்டு பகுதியை சேர்ந்தவர் என சொல்லப்படுகிறது. ஆக விபத்து தொடர்பான பேருந்து சாரதி இப்பொழுது பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டுள்ளதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள், என்ன காரணத்துக்காக இந்த விபத்து நடைபெற்றது, தூக்கமா இல்லைன்னு சொன்ன பாதையில் ஏதும் விபத்து காரணமாக என்னன்னு சொல்லி இப்பொழுது விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், எது எப்படியான போதுன்னு நான் அடிக்கடி சொல்வது, நீங்கள் வீதியில் செல்லும் போது வாகனத்தை செலுத்தும் போது மிக அவதானமாக செல்ல வேண்டும். அந்த சாரதியை நம்பிதான் எல்லோரும் போகிறாங்க இல்லையா? அவர் விட்டு ஒரு பிழையோ தவறோ ஏதோ தெரியாது. ஆனால் அதன் காரணமாக பாருங்கள், இப்பொழுது ஒரு உயிர் இல்லாமல் போய்விட்டது. 3 உயிர்கள் இப்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறதாக தயவு செய்தது போன்ற விஷயங்களை நாங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.

மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு அப்படின்னு பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். அடுத்து இன்றைய நாளின் ஸ்டார் ஆஃப் த டேயாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகை நிரோஷன். நடிகை நிரோஷான்னு பார்க்கும்போது மிக சிறந்த ஒரு நடிகை. அதாவது கார்த்திக் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா மனிதத்தன்மை இயக்கத்தில் கார்த்திகோடு கார்த்திக் பிரபு இணைந்து நடத்த முக்கியமான அக்னி நட்சத்திரம் திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் கதாநாயகியாக அறிமுகமாகிருந்தார். புகழ்பெற்ற திரைப்பட கதாநாயகியாக இவர் வளம் வந்தார். ராசாத்குமார் ராதிகா அவருடைய சகோதரியும் அவர் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. அவர் தான் இன்றைய ஸ்டார் ஆஃப் தியாக வந்து கொண்டிருக்கிறார். அடுத்து வருகின்றது பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்துக்காக பாடல் ஸ்டார் ஆஃப் தியாக இன்றைய நாளில்

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 8:46 நிமிடம் சந்தோஷமாக இருந்திருக்கின்றீர்கள். பாடல்களை கேட்டுக்கொண்டு சில தகவல்கள், முக்கியமான தகவல்களும் நான் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். யமனில் அரசு பணியினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இந்த மோதல் நிலை வருகிறது. இந்த உள்நாட்டு போரில் அரசு படையினருக்கும் சவுதி அரேபியாவும் ஹவுதி கிளர்ச்சியாளருக்கும் ஈரானுக்கும் ஆதரவு வழங்கியிருக்கிறாங்க. அரசு படையினருக்கு சவுதி அரேபியா ஆதரவு வழங்குறாங்க. அதுபோல் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆக இந்த ஈரான் சவுதி அரேபியா இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலை வருகின்றதில்லை உங்களுக்கு தெரியும், சரிதானே? இதனுடைய பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா உள்நாட்டு போர் அதிகப்படுத்தி வருகிறது, தீவிரமடைந்து வருகிறது, தாக்குதல்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் இருக்கின்ற கிங் கலீத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது பார்த்தீங்கன்னா ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலையும் ட்ரோன் தாக்குதலையும் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இதில் பாருங்க, முக்கியமாக கடந்த 7 தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருந்தார். அதேபோல மேலும் 8 படுகாயமடைந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு 8 நடத்திய தாக்குதலில் சவுதி அரேபியாவின் சொந்த சவுதி அரேபியாவை சேர்ந்த 3 உயிர்ந்தாங்க. இதையடுத்து 10 தாக்குதல் நடத்திருந்தாங்க. இதில் இந்தியா உட்பட 13 காயமடைந்தாங்க. நேற்று நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிர்ந்திருக்கிறார். இப்போ இது மூலமாக சவுதி அரேபியாவில் விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆக அந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி கொண்ட தாக்குதல் மூலமாக அதிகமாக பொதுமக்கள் அச்சயமாக இருக்கிறார்கள், பொதுமக்கள் பயந்து போயிருக்கிறார்கள். ஆக நெதன்யாகு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் சவுதி அரேபியா விமான நிலையத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் தாக்குதலுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக அவர் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இப்படி நடக்கக்கூடாது. ரியாத்தில் இருக்கிற கிங் கலீத் சர்வதேச விமான நிலையத்தில் 12 உள்ளப்புக்கும் 100 காயமடைந்ததற்கும் காரணமாக பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு இஸ்ரேல் சார்பாக இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காயமடைந்தவர்கள் முழுமையாக குடைமடைய பிரார்த்திக்கிறோம் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அப்பாவி மக்களை குறிவைத்து அவர்களின் பயம் மற்றும் நிலையற்ற தன்மையை உருவாக்குவதே பயங்கரவாதத்தின் நோக்கமாக இருக்கிறது. அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஒன்றுபட்டு நிற்கு மக்களை பாதுகாத்து பிராந்தியத்தின் அனைத்து மக்களும் பாதுகாப்பாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் சரியான முறையில் வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும், சரிதானே? அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் வலியுறுத்தி மத்திய கிழக்கில் இஸ்ரேல் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு நாங்களும் ஒன்றுபட்டு நிற்கிறோம் அப்படின்ற விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? ஆக மக்கள் பயமடைகிறாங்க, மக்கள் அச்சுறுத்தப்படுறாங்க. ஸோ தாக்குதலை உடனடியாக நிறுத்துங்கள்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை இப்பொழுதும் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார். இதை பற்றிய விஷயங்கள் வரும்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து கொள்ளுங்கள். இது வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.8.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: கொக்கையின் போதைப் பொருளுடன் 4 வெளிநாட்டு பிரஜைகள் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை கொள்ளுப்பிட்டியவில் உள்ள விடுதியொன்றிலும் பிரதான வர்த்தக வளாகம் ஒன்றிலும் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசேட சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இதன்போது 1 கிலோகிராம் 49 கிராம் கொக்கையின் போதைப் பொருளுடன் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் ஜமைக்கா நாட்டைச் சேர்ந்தவர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய மேல் சபரகமுவ, மத்திய, தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், அனுராதபுரம் மற்றும் மன்னார் மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை வங்காள விரிகுடா கடற்பரப்பை அண்மித்து தாழமுக்க பிரதேசம் உருவாகக்கூடும் என்பதால் எதிர்வரும் காலநிலை தொடர்பான அறிவிப்புகளை தொடர்ந்தும் பின்பற்றுமாறு மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
0: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
1: ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலை தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அமெரிக்கா உள்ளிட்ட 6 நாடுகள் தமது பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான், தென்கொரியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் இந்த பயண எச்சரிக்கையை விடுத்துள்ளன. கடந்த சில நாட்களாக சவுதி அரேபிய விமான நிலையங்களை இலக்கு வைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்தே குறித்த நாடுகள் நேற்று புதிய பயண எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளன.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

ஜெர்மனியின் செந்தேன் மலரே உல்லாச பறவைகள் திரைப்படத்துக்காக இசை ஞானியின் இசையில் பாடல் ஒழித்து வந்து கிடந்த பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வரி எழுத அந்த பாடலை நாங்கள் கேட்டு ரசித்தோம். ஜானகி அம்மா ஸ்ரீ பாலசுப்பிரமணிய ஐயா பாடிய பாடல் ரொம்ப அழகான பாடல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க வேண்டும் நாள் முழுவதும் என்று சொன்னால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் வசந்தத்தை தொடர்ந்து அப்படியே வசந்தத்தின் வழியாக இனி நாள் முழுவதுமாக இடைக்கால பாடல்கள் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0301 அல்லது 0112 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதுபோல நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ள முடியும். 0760 047 1026 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் மெசேஜ் வழியாக இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுபோல நீங்கள் பேஸ்புக் வழியாக உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள்.

0: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற செவ்வாய் கிரகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் நாள் முழுவதும் ஆகிய இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிங்கள். அதே போல ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் வீடு கட்டுறீங்க, மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பயன்படுத்துங்கள். காரணம், மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது பரம்பரைக்கு அது உறுதியாக இருக்கும் போது பரம்பரை வீடு ஒன்று செய்ய வேண்டும், பரம்பரைக்கு இந்த வீடு உறுதியாக இருக்க வேண்டும் சொல்லி யோசிக்கிறீங்களா? எஸ் நல்ல விஷயம் தான், அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை நீங்கள் வாங்கி பாவித்து பாருங்கள் என்பதை சந்தோஷமாக சொல்லிக் கொள்கின்றேன். சரி, நம்ம அறிவிப்பாளர் நந்தகுமார் அப்படியே கொழும்பு ரெண்டு பக்கம் போயிருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா புகாரி பன் கடையில ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அங்க ஹுக்கும் சலீம் ரெண்டு பேரும் அப்படியே அந்த கடையில பன் கடையில் ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அங்க இருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருங்கள். நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9:17.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு

0: சித்தர். கொஞ்ச நாள காலையில
1: புனித யாத்திரைக்கு போயிருந்தேன், பெரிய ரவுண்ட் சுட்டினேன்.
0: முச்சக்கர வண்டியில,
1: புதிய பஜாஜ் முச்சக்கர வண்டியில எந்த தூரமானாலும் சரியான லாபம், பெட்ரோலும் அந்த மாதிரி வேலை செய்யும்.
2: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
3: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
4: நிலா காயும் நேரம் சரணம்,
3: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மயக்கும் தருணம்.
5: மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை திரும்பினேன் உயிரே.
3: இதயத்தின் ஓசையோ

அடைதிறந்து பாடல் கேட்டு ரசித்தோம். சரி, நீங்கள் செய்கின்ற ஒரு வேலை இருக்கிறது, முக்கியமான நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அதாவது என்னன்னு சொன்னால், இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் கை கோர்க்க வேண்டும். இது எப்படி நினைச்சாலும் நீங்கள் இந்த போதைப் பொருள் பாவனையின் மூலமாக எங்களுடைய நாடும் சரி, சமுதாயம் சரி, சீர்குடைந்து போகிறது. அதை இல்லாமல் செய்ய வேண்டும், எங்களுடைய நாட்டை சரியான ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்றால் நாங்களும் கை கோர்க்க வேண்டும். அதான் போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அது பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் புனர்வாழ்வு கொடுக்க விரும்புறீங்கன்னு சொன்னால் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அதை பற்றிய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதை பற்றிய உதவிகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். சரி, இன்றைய நாள் பேசுகின்ற ஒரு முக்கியமான விடயமா இருக்கிறது 2 வழக்குகள். இப்பொழுது இன்றைய நாள் முன்னெடுக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஸ்ரீந்தி ராஜபக்ச மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஆகியோர் தொடர்பான 2 வெவ்வேறு வழக்குகள் பார்த்தீங்கன்னா இன்று 13ஆம் தேதி கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறது. சிறிய சவிய வங்கி கணக்கு தொடர்புடைய வழக்கில் சிறுவர் மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன் இயந்திரம் வழங்குவதற்காக கூறி தேசிய இசையமைப்பு வங்கியிலிருந்து 100 மில்லியன் ரூபாய் பெற்றுக்கொண்டு அந்த இயந்திரத்தை வழங்க தவறியது குறித்து ஸ்ரீந்தி ராஜபக்சே மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் பொது சொத்து சட்டத்தின் மீறிய தொடர்பில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணுக்குழுவினால் கடந்த 7ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் நீதிமன்றத்தில் உத்தரவின் பெயரில் இன்று அவர் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். இன்று வரை அவர் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதுபோல நிலையில் நேற்று பிற்பகல் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இருதய நோய் சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிறைச்சாலை மருத்துவ அதிகாரிகளின் கமைதான் அவர் அங்கு மாற்றப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஆணையாளருமான ஸ்ரேனக பல்லேத்தன இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இதேவேளை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான வானூர்தி கொள்ளவனவு தொடர்புடைய ஏபஸ் ஒப்பந்தத்தில் 100 மில்லியன் ரூபாய் கையூட்டல் பெறப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்புடைய வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. குறித்த வழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 29ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று வரை விளக்கமறையில் வைக்கப்பட உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்க விஷயமாக. மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று காலை கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்பில் சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த செய்தி மதத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்றைய நாள் இந்த 2 வழக்குகள் தொடர்பான முடிவுகள் என்னவாக சொல்லப்பட போகிறது போன்ற விஷயங்களை நாங்களும் பகிர்ந்து கொள்கிறோம். தொடர்ந்து வசனத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.

இன்று அக்டோபர் மாதம் 13ஆம் திகதி, சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம் என்று. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 13ஆம் திகதி பேரிடர்களால் ஏற்படும் ஆபத்துகளையும் பாதிப்புகளையும் குறைப்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. வெள்ளம், மண் சரிவு, புயல், சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் பொருள் சேதங்களையும் குறைப்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். பேரிடர் அபாயத்தை குறைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக வானிலை எச்சரிக்கைகளையும் அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களையும் தொடர்ந்து கவனிக்க வேண்டும். அதன் பின்பு வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதிகாரிகள் வெளியேறுமாறு அறிவுறுத்தினால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் குடிநீர், உலர் உணவு பொருட்கள், முதலுதவி பெட்டி, மின் விளக்கு மற்றும் அவசர தொடர்பு எண்கள் போன்றவற்றை தயாராக எப்போதும் நாங்கள் வைத்திருப்பது மிக மிக அவசியம். பேரிடர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாப்புக்கு நாம் என்றும் முன்னுரிமை வழங்க வேண்டும்.

0: ஓடும் பகுதிகளை கடக்கவோ மண் சரிவு அபாயம் உள்ள இடங்களில் தங்கியிருக்கவோ கூடாது. ஆபத்தான சூழ்நிலைகளில் அதிகாரிகளின் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை நாம் பின்பற்ற வேண்டும். பேரிடர்களை எம்மால் முழுமையாக தடுக்க முடியாமல் போகலாம், ஆனால் முறையான முன்னெச்சரிக்கை, விழிப்புணர்வு மற்றும் திட்டமிடல் மூலம் அதன் பாதிப்புகளை குறைத்து பல உயிர்களை காப்பாற்ற முடியும். பேரிடர் ஏற்படுத்துவதற்கு முன்னரே தயாராக இருப்போம். நம் உயிரையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்போம்.
1: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம். சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற வேலைத்திட்டம் டே கே வேலைத்திட்டமாக டே கே வேலைத்திட்டம் மூலமாக ஒருவரைக்கும் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாடக வடிவிலும் கருத்தரங்கு வடிவிலும் ஒரு செயல் திட்டமாக டே கே வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோடு இந்நாள் அறிவிப்பாளர் விஜய் அவர்கள் இணைந்து கொள்கிறார். பதுலை மத்திய மகாவித்தியாலயத்தில் இன்றைய நாள் டே கே வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து எங்களோட அறிவிப்பாளர் விஜய். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனேஷ். வசந்தம் சொன்னங்களுக்கு இனிமையான காலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், குயின் ஸ்ரீலங்கா செயலகம் அதே போல ஜனாதிபதி செயலகம் சுயாதீன ஊடக வலையமைப்பு இணைந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் டேக்கார் வேலை திட்டத்தில் 33வது டேக்கார் வேலை திட்டமானது இன்றைய நாள் பதுலை மாவட்டம் பதுலை கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலைகளை ஒன்று திரட்டிக் கொண்டு இன்றைய நாளிலும் பதுலை மத்திய மகாவித்தியாலயத்தில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் பதுலை மாகாணத்தில் மணிக்கும் பதுலை மாவட்டத்தில் அதிகமான மழை வீழ்ச்சி பொழுது பதிவாகி கொண்டிருக்கிறது. ஏராளமான இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. காலநிலை மோசமாக இருந்தாலும் இப்பொழுது கொஞ்சம் காலநிலை கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கிறது. எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்காக என்று கூட சொல்லலாம், ஏராளமான பாடசாலை மாணவர்களை ஒன்று திரட்டி கொண்டு இந்த மழையோடு கூடிய காலநிலையிலும் எங்களுடைய ஜேகேஆர் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக இன்றைய நாளிலும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் பதுலை கல்வி வலயத்திற்கு உட்பட்ட 11 பாடசாலைகள் இன்றும் சுமார் 750க்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் இன்றைய நாளிலும் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல இந்த பதுலை மத்திய மகாவித்யாலயத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களையும் ஒன்று திரட்டி கொண்டு இன்றைய நாளில் நாங்கள் டேக்கார் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தும் வேலை திட்டமாக இந்த வேலை திட்டம் நாடுபூராக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று நாளிலும் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல தெளிவூட்டல்களை வழங்க இருக்கிறோம். குறிப்பாக பாதையில் பயணிக்கும் முறை, பாதையில் விபத்துகள் இவ்வாறு ஏற்படுகிறது, அந்த விபத்துகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கும் பொழுது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், இந்த விபத்துகளை தடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன மாதிரியான முறையில் பாதையில் நாங்கள் சரியான முறையில் நடக்க வேண்டும், வாகனங்களை நாங்கள் இவ்வாறு சரியான முறையில் பயணிக்க வேண்டும், இப்படி பல விடயங்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துவதாக இருக்கின்றார்கள். அதே போல கருத்தரங்கு ஒன்று இடம்பெற தயாராக இருக்கிறது. கருத்தரங்கின் மூலமாகவும் இலங்கையில் பல பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துக்கள், இதற்கான முக்கிய காரணங்கள், அதே போல வீதி நடைமுறையில் உள்ள சட்டத்திட்டங்கள், அதை மீறும் பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள், இது பற்றி பல விஷயங்களையும் போக்குவரத்து போலீசார் மிக தெளிவாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெரிவிக்க தயாராக இருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த டேக்கார் வேலை திட்டமானது இன்றைய நாள் 3 வரை பதுலை மத்திய மகாவித்தியாலயத்தில் மிக சிறப்பாக பிரச்சாராக இருக்கிறது. அதே போல இன்றைய நாள் கலந்து கொள்ளக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு சுயாதீன ஊடகங்களை வழங்கு வழங்கக்கூடிய மிக பெருமதியான சான்றிதழ்களும் வழங்கப்பட தயாராக இருக்கிறது என்பதை மண்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே இந்த நாள் கலந்து கொள்ளக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு டேக்கேர் வேலை திட்டம் தயாராகவே இருக்கிறது என்பதை மண்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இன்றும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் குயின் ஸ்ரீலங்கா செயலகம், அதே போல ஜனாதிபதி செயலகம், கல்வி அமைச்சு, அதே போல இலங்கை போக்குவரத்து போலீசார், இலங்கை போலீசார், அதே போல இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், இலங்கையின் முதல்தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காப்புறுதி நிறுவனம், அதே போல 1990 சுகசரிய சேவை எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் சந்தோஷமாக ஒன்று திரட்டி கொண்டு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த மணித்தேலங்களில் இது பற்றிய மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கிறோம்.
0: நன்றி விஜய்.
1: நன்றி
0: நன்றி. தொடர்ந்து மனித கொள்ளுங்கள் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. அதாவது ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துவேன், நீங்கள் ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு எப்போதுமே உறுதியாக இருக்க வேணும்னு சொல்லி யோசிப்பீங்க. நல்ல விஷயம் தானே, வீடு என்ன உறுதியாக இருக்க வேணுவேன், மழை காற்று எது வந்தாலும் தாக்குப்படிக்கூடிய அளவுக்கு அந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்லுது என்னன்னு சொன்னால், நீங்கள் வீடு கட்டும்போது நீங்கள் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பாவித்து பாருங்கள், எப்போதுமே உறுதியான ஒரு வீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய வசந்தத்தின் ஸ்டாரத்தடியாக நடிகை நிரோஷா வந்து கொண்டிருக்கிறார்.
2: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: கொஞ்ச நாள காலையில
2: புனித யாத்திரைக்கு போயிருந்தேன். பெரிய ரவுண்ட் சுற்றினேன்.
1: முச்சக்கர வண்டியில,
2: புதிய பஜாஜ் முச்சக்கர வண்டியில எந்த தூரமானாலும் சரியான லாபம். பெட்ரோலும் அந்த மாதிரி வேலை செய்யும்.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
4: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
5: நிலா காயும் நேரம் சரணம்.
4: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மயக்கும் தருணம்.
6: மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே.
4: இதய

0: வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இங்கிருந்தாலும் அணிந்து கொள்ளுங்கள் வணக்கம் வசந்த நிகழ்ச்சியோடு. சரி, இப்பொழுது நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாத்தீங்கன்னா இரவு நேர களியாட்ட விடுதிகளுக்கு பாத்தீங்கன்னா போதைப் பொருள் விநியோகிப்பதாக பெண்கள் உட்பட இப்பொழுது ஜமேக்கா பிரஜைகள் இப்பொழுது கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாக இருக்கிறது. கொழும்பில் இருக்கின்ற இரவு நேர களியாட்டு கொண்டாட்டங்கள் நடக்கும் அந்த இடங்களுக்கு பாத்தீங்கன்னா போதைப் பொருட்கள் இவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, விநியோகம் பண்றாங்க. சோ ஜமேக்கா பிரஜைகள் கொழும்பு மாவட்டத்தில் குற்ற தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ள இரண்டு பெண்கள் உட்பட தான் நேற்று நாளில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 12ஆம் தேதி சுற்றி வளைப்பின் பேர் தான் கொல்லிப்பிட்டிய பகுதியில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உணவகம் மற்றும் வணிக வளாகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 1 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருளுடன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இரு பெண்களும் அடங்குவதாக சொல்லப்படுகிறதாக ஊடக பிரிவு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இதுபோன்ற விடயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக முடிந்தவரைக்கும் நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். காரணம், இந்த போதைப் பொருள் என்பது எங்களுடைய நாட்டின் வளத்தை இல்லாமல் செய்கிறது. எங்களுடைய நாட்டின் வளம் என்று சொல்லும்போது பெரிய ஒரு பொக்கிஷம் தான் இளைஞர்கள் இல்லையா. ஆக இளைஞர்களின் நலத்தை இல்லாமாக்கின்ற, இளைஞர்களின் எதிர்காலத்தை இல்லாமல் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம். இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டியது எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு. இலங்கை இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜையும் சிந்தித்து செயற்பட வேண்டிய நேரம். ஆக போதைப் பொருள் பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக 18 18 நிலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அது பற்றிய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல புனர்வாழ்வுக்காக ஒருவருக்கு உதவ போறீங்க, யாருக்காவது புனர்வாழ்வு தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அந்த அழைப்பின் மூலியாக நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் அந்த உதவிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அடுத்து ஒலிக்க வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம்எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.
1: தோட்டத்துல பத்து கட்டி பத்து இருக்க

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நன்றி போனீஸ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.

0: விசித்த கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் 364 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்போது பாரிய பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் 114 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. சிறுவர் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட மொத்தமாக 9613 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதுடன் அவற்றில் அதிகபட்சமாக 1554 முறைப்பாடுகள் கடந்த செப்டம்பர் மாதத்திலேயே பதிவாகியுள்ளன. மேலும் பாலியல் வன்புணர்வு தொடர்பில் 169 முறைப்பாடுகளும், சிறுவர் கடத்தல் விற்பனை தொடர்பில் 40 முறைப்பாடுகளும், சிறுவர் சித்திரவதை தொடர்பில் 1889 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. அம்பலாங்குட பகுதியில் ஐஸ் மற்றும் குஷ்ரக போதைப் பொருளுடன் 32 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எல்பிடிய பிரிவின் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நேற்றைய தினம் கோழிக்கோடு பகுதியில் உள்ள வீடொன்றை சோதனையிட்ட போது 2 கிலோகிராம், 140 கிராம் ஐஸ் போதைப் பொருளும், 510 கிராம் குஷ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலங்குட போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
1: வசந்த FM, வெளிநாட்டு செய்திகள்.
2: கச்சா எண்ணெய் விலை இன்று முதல் சற்று குறைவடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேப்பாய்க்கு சுமார் 2 அமெரிக்க டாலர் வரை உயர்ந்திருந்த எண்ணெய் விலை, ரஷ்யாவிலிருந்து மேலதிக டீசல் விநியோகம் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்த எதிர்பார்ப்பை அடுத்து தொடர்ந்து வீழ்ச்சியடைந்துள்ளது. சவுதி அரேபியா மீதான தாக்குதலால் ஏற்பட்டுள்ள விநியோக அபாயங்கள் குறித்த மதிப்பீடுகளுக்கு மத்தியில் இந்த விலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது. உலக சந்தைகளுக்கு டீசல் விநியோகிக்க ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய ரஷ்ய எரிபொருள் மீதான சில அமெரிக்க தடைகளை டிரம்ப் நிர்வாகம் தற்காலிகமாக தளர்த்தியுள்ளது. இதன் மூலம் உலகளாவிய எரிபொருள் பற்றாக்குறையை குறைத்து விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய

விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துடி

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை இன்றைய நாள் முழுவதும் வசந்தம் தருவதற்கு தயாராக இருக்கிறது. எனவே நீங்களும் கூட நிகழ்ச்சியில் நடந்து கொள்ள அலைங்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0312 77 50 மற்றும் 0312 77 51 வழியாக. இப்போ அப்துல் நாசிர், வணக்கம்.
1: வணக்கம் சார். அன்புக்குரிய பாசமான அன்பான அறிவிப்பாளர் சிறுவாசன் சார் அவர்கள், அருமையான பாடல். முதல் பாடலே ஒரு அருமையான ஒரு அமைதியான பாடல்.
0: அப்படியா? சரி. ஆமா, நீங்க நிறைய அமைதியை வேண்டிக் கொண்டிருக்கிறீங்க அப்படின்றது நீங்க பேசுகின்ற பொழுது புரியுது. சரி, சொல்லுங்க. இப்போ நிகழ்ச்சியில நீங்க யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடலை கேட்பதற்கு மதமனை என்றென்றும் பதிதீன், மதமனை ராசி, வசந்தம் ராசி, திட்டுக்கடை புகாரி ஜின்னா மற்றும் அசுரபதி, அஜிமீர், முனவருடீன், பசீர் ஆகியோருக்காக நல்ல ஒரு பாடல், அமைதியான ஒரு கேஸ்ட் பாடல் தான்.
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி.
0: இந்த பாடல் ரெட்டைவால் குருவி திரைப்படத்துக்காக கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிறம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மொரீன் வந்திருக்கிறாங்க. ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறதே விலை. ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அக்கறை பெற்ற பாப்பிரையில நிசார் இணைந்திருக்கின்றார். ரிம்சான் வந்திருக்கின்றார் பேர்வலையிலிருந்து. வணக்கம் கிருபானா, எப்படி இருக்கிறீங்க? நான் முகமது நசார் இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை யாழ்ப்பாணத்திலிருந்து சந்திரன் தேவி இணைந்துக்கிறாங்க. மானிப்பாயிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வட்டவளையிலிருந்து மேனகை வந்துக்கிறாங்க. எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி ஜனா வந்திருக்கின்றார். மனைவி பாமினி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் கேட்பதற்கு தயாராக இருக்கிறன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஃபசத் இணைந்திருக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார் ஊரோடவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஹாப்டன் நவீன் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். ஜெட்டாந்துட்டையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஃபைசர் குறிப்பிடுகிறது. இவளை நீல் இணைந்துக்கிறார். நீலமிகம் நீல் வண்டார்வளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அக்கறைப்பற்று அப்துல் காதர் இணைந்திருக்கிறார். வெள்ளவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஸ்டீஃபன் இணைந்திருக்கிறார். கொழும்பு ஐந்திலிருந்து அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி ராஜேந்திரன் குறிப்பிடுகின்றார். பதுளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். லக்ஸி குடத்தனையிலிருந்து நிகழ்ச்சியோடு அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மனோ வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை இடைக்கால பாடல்னு சொன்னாலே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஹரோலினா ஆகாஷ் நடந்திருக்கிறார். மட்டக்களப்பு கொக்கைவிலிருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை பாட்டு தலைவா வணக்கம். பூக்கள் போல் பாடலும் மென்மையாகவும் அழகாகவும் உள்ளது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரசாந்தி குறிப்பிடுகிறது. இவளை மங்கை கிரசி வந்துக்கிறாங்க. மருதமுனையிலிருந்து முனாஸ் இணைந்திருக்கின்றார். மனைவி ரிஃபானா மற்றும் மகன் ரிஃபாத் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு 15 தார்ஷினி குணசேகரன் வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சுகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:33 இப்போ நிகழ்ச்சியில் சவரி அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீர்குழம்புல இருந்து வந்துக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு ரொம்ப உற்சாகமா இருந்துக்கிறீங்க.
1: உங்களோட பேஸ்புக்ல உங்களோட படத்தை செவ்வாய்க்கிழமை பாக்குறது சிவராகத்தில்.
0: அப்படியா?
1: எனக்கு லைனே கிடைக்காது.
0: பாருங்களேன், படத்தை மட்டும் தான் பாக்க கிடைச்சிச்சு.
1: மட்டும் எந்த நாளும் பாப்பேன், அறிவிப்பாளர்களே பாப்பேன், ஆனா லைன் கிடைக்காது.
0: பாருங்களேன், இன்னைக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள் தானே. நிகழ்ச்சியில யார் யாரோட இருந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: மோசஸ் குடும்பத்துக்காகவும், கிறிஸ்டி குடும்பத்துக்காகவும், அருள் குடும்பத்துக்காகவும், சாம் குடும்பத்துக்காகவும், மகள் சித்ரா குடும்பத்துக்காகவும், திருமதி ராஜா, நீர்கொழும்பு சாம்குமார், ஈடன் அண்ணே, நம்பிக்கைக்கிழமை எரச்சந்திர, பதூல்லே புஷ்ப கணேஷ், ரத்னபுர புஷ்பா, தபுகிருஷ்ண வசந்தகுமார், மோனாராகட தனலட்சுமி, பாலச்சேனை பத்மா, வெளிசர ரஜித்குமார், நீலாவளி ஜெயம்மா, மணிமேகலை வரதராஜன், எல்லாத்துக்காக வசந்த நேர், எல்லாத்துக்கும், அதுவும் உங்க குடும்பத்துக்காக.
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி.

0: நேரம் 10:39.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: மில்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.

காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். ஜோன் ஏ ஹாம்பரம் வந்திருக்கின்றார். அக்கரைப்பட்டில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. வெளி பேர்வலையிலிருந்து நிசார் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? என்ன நிகழ்ச்சியில் இருந்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி மாலா வந்துக்கிறாங்க. பலாங்குடையிலிருந்து இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 முந்தாஜி பேகம் குறிப்பிடுகிறாங்க. அண்ணா என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், நான் பாலா இணைந்திருக்கின்றேன். பாலா சுப்பிரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். ஆரையம்பதி இதயரத்னம் வந்திருக்கின்றார். நசூர் இணைந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. இனிமையான பாடல் தெரிவுகள், எங்களுக்கு ரொம்ப பிடித்த வானொலி வசந்தம் அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் நீர்கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவ்வளவு ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையை மன்னித்துக் கொள்ளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சரத்குமார் வந்திருக்கின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்புத்தலையிலிருந்து ஜமுனா வந்துக்கிறாங்க. தங்கமலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறதை விட கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரயா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறாங்க. ஜெகநாதன் எழுந்திருக்கின்றார். வால்ஸ் லேன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அழுத்து மாவத்தை அஞ்சனா அபார்ட்மெண்ட்ல இருந்து லோகநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஃபைரூஸ் எழுந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ஸ்பரமானந்தன் வசீஹரன் வந்திருக்கின்றார். ஹட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை வத்தளையிலிருந்து தனுஷ் கோடி வந்திருக்கிறாங்க. எட்டம்புலவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நாகராயம் பீட்ட செல்வா எழுந்திருக்கின்றேன். எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள். நான் நாகரத்னம் சுபாஷினி இணைந்திருக்கின்றேன். ரொம்ப பிடித்த பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சாந்தா வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆண்டனி ஜூட் எழுந்திருக்கிறாங்க. உதயகுமார் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள். நான் அவிசாவளையிலிருந்து குமார் தங்கத்துறை இணைந்திருக்கின்றேன். என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை பூநாகலையிலிருந்து ஜே சுதாஸ் வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இந்த நேரம் சிவகுமார், வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. பாராஸ்தி சுகுமார்.
0: எப்படி சுகமா இருக்கீங்க அண்ணா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நானும் நல்லா இருக்கிறேன்.
1: இனிமையான
0: பாடல் சிவா ராகத்தோடு
1: இனிமையான
2: பாடும் போதுதான்
0: சார், ரொம்ப சந்தோஷம். தென்றல் காட்டா இருக்கிறீங்க. இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நீங்க
1: பாடல் கேட்கறது அபி கவனம், பிரேம்குமார், திரிசார், மதுசார், காம், எல்என் சவுந்தராஜி, திருப்போடீசன், கண்ணத்தர் வசந்தன், சுதாசன், கண்ணத்தர் அனைத்தும் நேரமும் கேட்போம்.
0: நன்றி, நிகழ்ச்சி இருந்தமைக்கு
1: நன்றி.

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோஷித ராஜபக்ச வழக்கு விசாரணை தொடர்பில் தற்போது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட மற்றும் யோஷித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிரான வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. கடந்த 2006 உரிய தகுதிகள் இல்லாத நிலையில் யோஷித ராஜபக்சவை பிரித்தானியாவின் ராயல் நெவல் காலேஜுக்கு பயிற்சிக்கு அனுப்புவதற்கு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக முன்னாள் கடற்படை தளபதி மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதன் மூலம் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தின் மூலம் சட்டவிரோதமாக நன்மையை பெற்றதாக யோஷித ராஜபக்ச மீதும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் இருதரப்பினரும் தேவையான ஆவணங்களை வழங்குமாறு நீதிமன்றம் முன்னதாக உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளினால் சிறைச்சாலை பேருந்தில் சற்று முன்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டுள்ளார். கிறிஸ் நிறுவன கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகளுக்கு அமைவாகவே நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் 72 சுரங்க தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். வடக்கு சூடானில் சுரங்க தொழிலாளர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சூடான் மற்றும் எகிப்துக்கிடையிலான சர்ச்சைக்குரிய எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள தங்க சுரங்கம் ஒன்றை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சூடான் மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலை எகிப்திய ராணுவம் நடத்தியதாக சூடான் குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் இது தொடர்பில் எகிப்து ராணுவம் இதுவரை எந்தவித தகவலையும் வெளியிடவில்லை.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வ

இசைதிகள் காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்

0: நேரம் 11:10, ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் ஹட்டன்ல இருந்து வாணி வந்துக்கிறாங்க. வணக்கம். எப்படி சோமா இருக்கிறீங்களா வாணி? நானும் நல்லா இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, அப்ப இந்த நேரம் வாணி, நீங்க என்ன பாடல பாடி காட்ட போறீங்க? சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல பாடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஒன்று பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரி, அப்படியே நீங்க பாடிக்கொண்டு உங்களுடைய வானொலி பட்டியல சத்தத்தையும் நீங்க அப்படியே கூட்டிக் கொண்டு பாடும் பொழுது அப்படியே எல்லா இடமும் அப்படியே ஒலித்து கொண்டு இருக்குது வாணி பாடுறது. சரி, சரி, அப்ப வந்து நிறைய எண்ணங்கள் வச்சிருக்கிறீங்க, ஆனா அதை நிறைவேற்றதான் ரொம்ப பிடிக்குமா? சரி, சொல்லுங்க. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் யாருடைய இருந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எல்லாத்துக்கும்
0: நன்றி. நிகழ்ச்சிகள் தொடர்ந்து முடிந்திருங்க. நன்றி நிகழ்ச்சிகள் தமிக்க.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நான் சத்யாந்திர வீனஸ் சலூன்ல இருந்து ராசலிங்கம் இணைந்திருக்கின்றேன், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு ஓழ்கோட் மாவட்டம் மேக்மிலன் புத்தக சாலையில் இருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் மகள் குடும்பத்தையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள். நான் வரக்காப்பலையிலிருந்து தாழ்ஷினி இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சந்தோஷமான வணக்கம், இனிமையான பாடல் தெரிவுகள். சுதன் இணைந்திருக்கின்றேன் நானூயாவிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். உடுப்பட்டி கண்ணா வந்திருக்கின்றார், வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடுதான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபாணன், நான் மூதூர் பட்டித்தடல் வடிவேல், வசந்தம் வானொலியின் அபிமான நேயர். வசந்தத்தின் ராகம் சுகமானது ரொம்பவும் பிடித்த நிகழ்ச்சி, அருமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியில் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மூதூர் பட்டித்தடல் வடிவேல் வந்திருக்கின்றார். அதேபோன்று எங்களை நிகழ்ச்சியில் எடுத்து நடந்த பாடல் தாருங்கள் அண்ணா, ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். சுரேஷ் எழுந்திருக்கின்றார், ரொம்ப சந்தோஷமா சத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். தங்கைக்காக வேண்டி நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, நான் ஹரல்ட் சாந்திரா எழுந்திருக்கிறேன் நம்பிக்கை கிராமத்திலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை செந்தில் வந்திருக்கின்றார். புதுக்குடியிருப்பு கடற்கரை வீதியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் நக்கீரன் எழுந்திருக்கின்றார். ஹாஸ்பிட்டல் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? போர்ட்பேட்டியிலிருந்து நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்திரகுமாரன் வந்திருக்கின்றார். வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை நிமல் குமார் இணைந்திருக்கின்றார், ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை யாழ்ப்பாணம் சங்கானையிலிருந்து கனகரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை வசீம் வந்திருக்கின்றார், பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை பெனான்ஸா வந்திருக்கிறாங்க, தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பம் பெனட்ஸா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ஃபரூஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நான் பவானி இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க விஓயா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். இதேவேளை இந்தலகலையிலிருந்து அரசு வந்திருக்கின்றார், அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

0: வணக்கம் கிருவாண்ண, வணக்கம் யாழ்ப்பாணம் சின்ன ரூபன்.
1: எப்படி சுகமா இருக்கிறீங்களா ரூபன்?
0: நல்லா சுகமா இருக்கிறீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கிறேன். நாங்கள் பக்கம் என்ன சொல்லுது, மழை வெயில்?
0: மழையில நான் வெயிலும் இல்லை, மப்பா இருங்க, நான் மழையில்.
1: ஆனா மழை வரும்னு எதிர்பார்க்கறீங்க?
0: என்ன
1: மாதிரி விலைகள் மரக்கறி விலை?
0: மரக்கறி கொஞ்சம் இப்ப கொஞ்சம் உச்சம் தானே,
1: என்ன டிமாண்டா இருக்குது?
0: டிமாண்டா வளர மாதிரி தக்காளி
1: தான். சரி, உங்களுக்கு சுமாரா வியாபாரம் போய்
0: கொண்டிருக்கீங்க?
1: நிகழ்ச்சியில இந்த நேரம் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? ரோமன்
0: மனைவியான ரூபி, மகனான அக்ஷயா, மகனான தனகரன், மற்றும் மங்கள் சந்த வியாபாரிகளுக்காகவும், திருநெல்வேலி சந்த வியாபாரிகளுக்காகவும், மண்டலில் இருக்கும் மங்கள் சொன்னாங்களுக்காகவும், கொண்டாவில் இருக்கும் மங்கள் சொன்னாங்களுக்காகவும், மற்றும் உங்களுக்காக எனக்காக பங்கிடுவாங்க.
1: நன்றி, நிகழ்ச்சி எடுத்தமைக்க
0: நன்றி. நன்றி.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட.
5: நேரம் 11:40.
4: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கி நாடுங்கள்.

காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: நேரம் 11:45, ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நடக்கிற இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: அன்பான வணக்கம் அண்ணா.
0: அருமையா உற்சாகமா வந்துக்கிறீங்க.
1: என்ன சொல்லுங்க.
0: நிறைய நண்பிகள் நண்பர்கள் எல்லாம் வருவதற்கு இருக்கிறாங்க.
1: ஆமா, அந்த நாளைக்கு பர்த்டே பார்ட்டி குடுக்கறோம் எல்லாத்துக்கும். அதனால நாளைய நாள் எனக்கு உங்களுக்கு கோல் எடுக்கலாம்.
0: அதுதானே, அதுதானே. இருந்தாலும் நான் ரேடியோ கேட்டுக்கொண்டுதான் என் வேலையில செய்வேன்.
1: அப்பாவுடைய குமார், அம்மா யமுனா, அண்ணா திலுக்ஷன், தம்பி திலுக்ஷன் மற்றும் அனைத்து உறவுகளும் வாழ்த்துறோம் அண்ணா. அவ இதே போல இன்னும் நிறைய சக்சஸ் காணணும்னு அவளுக்கு வாழ்த்துறோம்.
0: வசந்த மேகம் சார்பில் எங்களுடைய இதய பூர்வமான வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ. நான் அவளுக்காக ஒரு பாட்டு கேட்கறேன். ஆனா இப்ப அறிவிங்களோ தெரியாத
0: என்ன பாடல்?
1: இன்னைக்கு நாளைக்கு சொல்லுங்க. செல்ல மகராணி மகளாக வந்தாய், அந்த சாங்.
0: சரி, அந்த பாடல வந்து தருவதற்கு முயற்சி செய்யறேன், இன்றைக்கு இப்ப தர முடியாது. சரி, நன்றி நிகழ்ச்சியில் இருந்த ஜமுனா.
1: ஓகே, பாய்.

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

பொலிகும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரொஃபினா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடம் விடுபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா. வணக்கம் நேர்களே.

கேட்கும் முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.

0: நியாயமான விலையில் எரிசக்தியை வழங்குவதே அரசாங்கத்தின் பிரதான இலக்கு என்கிறார் ஜனாதிபதி. நாமல் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் யோஷிதவும் நீதிமன்றத்தில் ஆஜர். ஷிராந்தியின் வழக்கு 2 மணி வரை ஒத்திவைப்பு. சிறுவர துஷ்பிரயோகம் தொடர்பில் அதிகபட்ச முறைப்பாடுகள் கடந்த செப்டம்பர் மாதத்தில் பதிவு. தாழமுக்கம் உருவாக்கும் நிலையில் நாடளாவிய ரீதியில் இடியுடன் கூடிய பலத்த மழைக்கான சாத்தியம். சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு பல நாடுகள் தமது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல். பாகிஸ்தான் டெஸ்ட் தொடருக்கு குசால் மேண்டிஸ் தலைமையில் இலங்கை குழாம் அறிவிப்பு.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்த வேலை திட்டம் வெற்றியளித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற இலங்கை பொருளாதார முதலீட்டு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பொருளாதார முதலீட்டு மாநாடு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் கொழும்பில் நடைபெற்றது. இதன்போது எரிசக்தி துறையில் தொடர்ச்சியான விநியோகத்தையும் நியாயமான விலையில் எரிசக்தியை வழங்குவதையும் அரசாங்கம் பிரதான இலக்காக கொண்டுள்ளதாக ஜனாதிபதி வலியுறுத்தினார். நாட்டில் முதலீடுகளை வலுப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது விளக்கம் அளித்தார். முதலீட்டாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் நாட்டில் காணப்படும் சாதகமான சூழல், வெளிப்படை தன்மை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்தும் சுட்டிக்காட்டிய அவர், இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வருமாறும் முதலீட்டாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் அழைப்பு விடுத்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்சவுக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் திறந்த இருதய சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவரது சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சிறிலிய சவிய கணக்கில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடு தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட ஷிராந்தி ராஜபக்சே இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை. நேற்று சிறைச்சாலையில் இருந்தபோது திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இருதய சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக அவரது சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். எனினும் அவர் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுவது தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு எந்த தகவலும் அறிவிக்கப்படவில்லை என மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தெரிவித்தார். இதனையடுத்து ஷிராந்தி ராஜபக்சவுக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறதா என்பது தொடர்பான விவரங்களை உடனடியாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். குறித்த அறிக்கை கிடைக்கும் வரை வழக்கு விசாரணை இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரான யோஷித்த ராஜபக்ச வழக்கு விசாரணை தொடர்பில் தற்போது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகுடு மற்றும் யோஷித்த ராஜபக்ச ஆகியோருக்கு எதிரான வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. கடந்த 2006 உரிய தகுதிகள் இல்லாத நிலையில் யோஷித்த ராஜபக்சவை பிரித்தானியாவின் ராயல் நவல் காலேஜிற்கு பயிற்சிக்கு அனுப்புவதற்கு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக முன்னாள் கடற்படை தளபதி மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் மூலம் சட்டவிரோதமாக நன்மையை பெற்றதாக யோஷித்த ராஜபக்ச மீதும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் இருதரப்பினருக்கும் தேவையான ஆவணங்களை வழங்குமாறும் நீதிமன்றம் முன்னதாக உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் இன்று நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளினால் சிறைச்சாலை பேருந்தில் சற்று முன்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். கிறிஸ் நிறுவன கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகளுக்கு அமைவாகவே நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய மேல் சபரகமுவ, மத்திய, தென், ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், அனுராதபுரம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இதேவேளை வங்காள விரிகுடா கடற்பரப்பை அண்மித்து தாழமுக்க பிரதேசம் உருவாகக்கூடும் என்பதால் எதிர்வரும் காலநிலை தொடர்பான அறிவிப்புகளை தொடர்ந்தும் பின்பற்றுமாறு மீனவர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் மாத்திரம் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் 364 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்போது பாரிய பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் 114 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சிறுவர் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட 9613 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதுடன் அவற்றில் அதிகபட்சமாக 1554 முறைப்பாடுகள் கடந்த செப்டம்பர் மாதத்திலேயே பதிவாகியுள்ளன. மேலும் பாலியல் வன்புணர்வு தொடர்பில் 169 முறைப்பாடுகளும், சிறுவர் கடத்தல் மற்றும் விற்பனை தொடர்பில் 40 முறைப்பாடுகளும், சிறுவர் சித்திரவதை தொடர்பில் 1189 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. அத்துடன் சிறுவர்களை போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்துதல் தொடர்பில் 37 முறைப்பாடுகளும், பாலியல் சுரண்டல் தொடர்பில் 8 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. இதேவேளை இளம் வயது கற்பம் தொடர்பில் 51 முறைப்பாடுகளும், சிறுவர் திருமணம் தொடர்பில் 9 முறைப்பாடுகளும், போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் 99 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. சிறுவர்களுக்கு எதிரான இணையவழி துன்புறுத்தல் தொடர்பில் 196 முறைப்பாடுகளும், குடும்ப வன்முறை தொடர்பில் 46 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அம்பலாங்குட பகுதியில் ஐஸ் மற்றும் குஷ்ரக போதைப்பொருளுடன் 32 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அல்பிடிய பிரிவின் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நேற்று கோழிக்கோடு பகுதியில் உள்ள வீடொன்றை சோதனையிட்டபோது 2 கிலோகிராம், 140 கிராம் ஐஸ் போதைப்பொருளும், 510 கிராம் குஷ் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குடு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொக்கையின் போதைப்பொருளுடன் 4 வெளிநாட்டு பிரஜைகள் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை கொள்ளுப்பேட்டியில் உள்ள விடுதியொன்றிலும் பிரதான வர்த்தக வளாகம் ஒன்றிலும் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசேட சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது 1 கிலோகிராம், 49 கிராம் கொக்கெயின் போதைப்பொருளுடன் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் ஜமைக்கா நாட்டைச் சேர்ந்தவர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அமெரிக்கா உள்ளிட்ட 6 நாடுகள் தமது பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான், தென்கொரியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் இந்த பயண எச்சரிக்கையை விடுத்துள்ளன. கடந்த சில நாட்களாக சவுதி அரேபிய விமான நிலையங்களை இலக்கு வைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து குறித்த நாடுகள் நேற்று புதிய பயண எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளன. ரியாத்தில் உள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தை தவிர்த்து ஏனைய விமான நிலையங்களை பயன்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலியர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென அந்நாட்டு வெளிவிவகாரம் மற்றும் வர்த்தக திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை சவுதி அரேபிய தலைநகர் ரியாத் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறும், அத்தியாவசிய தேவைகள் இல்லாவிட்டால் சவுதி அரேபியாவுக்கு செல்ல வேண்டாம் என்றும் நியூசிலாந்து வெளிவிவகார அமைச்சர் தனது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 72 சுரங்க தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். வடக்கு சூடானில் சுரங்க தொழிலாளர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சூடான் மற்றும் எகிப்து இடையிலான சர்ச்சைக்குரிய எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள தங்க சுரங்கம் ஒன்றை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சூடான் மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலை எகிப்திய ராணுவம் நடத்தியதாகவும் சூடான் குற்றம் சுமத்தியுள்ளது. எனினும் இது தொடர்பில் எகிப்து இதுவரை எந்த பதிலையும் அளிக்கவில்லை. தங்க சுரங்க பகுதியாக விளங்கும் ஜபசல் உக்லைக் பனைப்பகுதியில் இந்த ஆண்டில் நடத்தப்பட்ட 2வது தாக்குதல் இதுவென அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னர் கடந்த ஜூன் மாதம் நடத்தப்பட்ட தாக்குதலில் 23 சுரங்க தொழிலாளர்கள் உயிரிழந்திருந்தனர். அதன்போது எல்லைப்பகுதியில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத தங்க அகழ்வு பணிகளுக்கு எதிராகவே நடவடிக்கை மேற்கொண்டதாக எகிப்திய ராணுவம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: பாகிஸ்தானுக்கு எதிரான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருக்கான 15 பேர் அடங்கிய இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அணியின் தலைவராக குசால் மேண்டிஸ் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அஞ்சல பண்டாரு தனது முதலாவது டெஸ்ட் அழைப்பையும் பெற்றுள்ளார். ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025-2027 தொடரின் ஒரு பகுதியாக நடைபெறும் இந்த தொடர் எதிர்வரும் நவம்பர் 9 தேதி ராவல்பிண்டியில் ஆரம்பமாக உள்ளது. அறிவிக்கப்பட்டுள்ள இலங்கை குழாமில் பெத்தும் நிஷாங்க், பசிந்து சூரிய பண்டாரு, தினேஷ் சாந்திமால், கமிந்து மேண்டிஸ், சொனால் தினுஷ, குசால் மேண்டிஸ், தனஞ்சய டி சில்வா, அஞ்சல பண்டாரு, கேஷார நுவந்து, பிரபாத் ஜாயசூரிய, மிலான் ரத்நாயக், லஹிரு குமார், அசித பெர்னாண்டோ, தில்ஷான் மதுஷங்க மற்றும் ஏஷான் மாலிங்க ஆகியோர்
1: இடம்பெற்றுள்ளனர்.
0: நியாயமான விலையில் எரிசக்தியை வழங்குவதே அரசாங்கத்தின் பிரதான இலக்கு என்கிறார் ஜனாதிபதி. நாமல் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் யோஷிதவும் நீதிமன்றத்தில் ஆஜர். ஷிராந்தியின் வழக்கு 2 வரை ஒத்திவைப்பு. சிறுவர துஷ்பிரயோகம் தொடர்பில் அதிகபட்ச முறைப்பாடுகள் கடந்த செப்டம்பர் மாதத்தில் பதிவு. தாழமுக்கம் உருவாகும் நிலையில் நாடளாவிய ரீதியில் இடியுடன் கூடிய பலத்த மழைக்கான சாத்தியம். சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு பல நாடுகள் தமது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல். பாகிஸ்தான் டெஸ்ட் தொடருக்கு குசால் மேண்டிஸ் தலைமையில் இலங்கை குழாம் அறிவிப்பு. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். வசந்தம் எஃப்எம் அனுத்தியால செய்திகள், முக்கிய தகவல்கள் உடனுக்குடன்.

0: செய்திகள். இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்
1: சங்கச்சங்கிலும் இன்னும் பைங்கிலே தானே.

0: பிரிவில் நிகழ்ச்சிகளின் முதல் தரவாளி வஸ்தம் எஃப்எம் நேரம் 12:19 நிமிடமாகின்றது. மற்றும் ஒரு புத்த புதிய நாளில் உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். செவ்வாய் ராகுங்கள் கொண்டு வரும் மதிய நேர புத்தகம் நிகழ்ச்சியோடு. வணக்கம் அபுல் ஹாசன்.
1: வணக்கம் வணக்கம் ஸ்ரீதேவி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ஏதோ இருக்கிற போய் கொண்டு இங்கே வண்டி கொஞ்சம் சின்னவங்களே பெரியவங்களே சாரபாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டிவிலை என்று ஈரக்கொள் ஆசிக்கான மதிய நேர வணக்கம். ஜாலி ஆகிக்கணும், சந்தோஷம் ஆகிக்கணும். இந்த பக்கம் வாங்க, அதுக்கு என்ன செய்யணும்,
0: என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த பக்கம் வரணும் அப்படின்னு சொன்னா அழிப்படுத்தலாம். 0-1-2-1-5-0-0-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-2-1-
1: கீழே பேய்த்துட்டு ஒரிஜினல் போட்டோவுக்கு பக்கத்தில் பேய்த்துட்டு அப்படிலாம் என்னன்னா காக்காக்கு பாட்டு, சாச்சாக்கு பாட்டு, உமாக்கு பாட்டு, பாப்பாக்கு பாட்டு, கூட்டாளி மாருக்கெல்லாம் ஆசிக்கான பாட்டு வருத்தாங்க. டபான்னு கேட்டீங்கன்னா டுமே பட்டான ஒரு பாட்டு போடும்.
0: சரி, தொடர்ச்சியாக சந்தோஷமாக நினைந்திருப்போம். நிகழ்ச்சியோடு நேரம் 12:20.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய செலான் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

0: நிழல்கள் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி அழைத்து போய் இந்த நேரம் 12:25 அவல்காசன் இந்த நேரம் தங்க சுந்தரம் அழைப்பில்
1: ஆரம்பமே தங்கத்தோட சுந்தரம் வந்தீங்க.
2: வணக்கம் வணக்கம் ரவீனா,
0: எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: செய்ய, தென்னைய பெத்தா இளநீர், புள்ளைய பெத்தா கண்ணீர், சும்மா சொன்னா சுமத்திப்பாள
2: சுமத்திப்பாள்
1: யாரும் சொல்லிக்கா. அப்புறம் என்ன நடக்குது, வீட்லயா ரோட்லயா வீட்லயா ஸ்கூல்லயா?
2: தண்ணி கூட டெய்லி தண்ணி தானே
1: வரும். அதை விட ஊத்த போப்படா, என்ன
2: ஊத்த போகாது ஊத்த போகாது,
1: சேர்த்து வைக்கணும். தாராளம்
2: வளமையான நேர்கள் தான் இருக்காங்க. வசந்த உறவுகளுக்கும் உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு நல்ல பாடம். இந்த பாட்டு தரையிலுமா பாடல ஒன்று தர?
1: என்ன பாட்டு?
2: உன் பார்வையில் ஓர் ஆயிரம்.
0: பாடல்
1: ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறாடி நிலமே சொந்தமாடா. இப்ப ஆறாடியும் இல்ல, அதே அடைச்சிட்டாடுலாம், பேப்பர்ல சுத்தி ஆடுவோம். அந்த ஆயிட்டா ஒன்று பண்ண முடியாது. ஸ்ரீதேவி
0: சரி அனைவருக்காக விரும்பி கட்ட அதே பாடல் நாங்க கொடுத்துடலாம் இல்லையா?

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்?
4: அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
5: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
3: இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வசந்தம் எஃப்எம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு

0: சமல்லி.
1: ஏரிக்கரை பூங்காற்றி.
2: ஏரிக்கரையில எங்க பூக்காட்டு வரும், ஏரியில உள்ள
1: போயிருக்கிறாங்களே
2: அவங்களுக்கு அந்த நேரத்தில் அதெல்லாம் விளங்கி ஏரிக்காட்டுலாம் சும்மா சந்தன காட்டுமா விளங்கிக்கு
1: வேணா
2: பாட்டு.
1: சரி, இந்த நேரம் வந்து அழைப்பில் மும்தாஸ் பேகம் இணைந்திருக்கிறாங்க, ஓடி வந்திருக்கிறாங்க. கொழும்பு 14 இருந்து பேசலாம். வணக்கம்
3: அன்பான மதிய நேரம், வணக்கம் இருவருக்கும்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் பேகம் தாத்தா, எப்படி இருக்கீங்க ஜி தேவி?
3: நல்லா இருக்க, நீங்க இருவரும்?
2: கூலி தக்காளி வாசம் வருது எப்படி? தக்காளி வாசம். சரி சீதா, எப்படி நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்க, நீங்க இருவரும்?
2: நாங்க நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க இப்ப வீட்டுல? வேலையா சும்மா இருக்கிறீங்களா? ரேடியோ கேக்குறீங்களா? சமையல
1: முடிச்சுட்டு
2: வீட்டுல சமைக்க
1: வைஃபுக்காக உதவி வந்து செய்யலாம் தாராளமா.
2: சரிம்மா சொல்லுங்கம்மா, தாராளமா. இத கொலை
3: பாடம் தர முடியுமா?
2: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: மண் வாசனை படத்துல பொட்டி வச்சா மல்லிகை மொட்டு.
2: பொட்டி வச்சியா பொத்தி வச்சியா? ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு?
3: பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
2: என்ன என்ன காரணம்? குரலுக்கா இல்லாடி பாட்டுக்கா இல்லாடி எழுத்துக்கா வார்த்தைக்கா? இதுக்கு
3: வரிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த காட்சி அமைப்பு ரொம்ப பிடிக்கும்.
2: அந்த குட்டி புழுந்தி இவர் கவுர் ஒன்று போட்டு தூக்குறே, அதுக்கா
1: அவளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு.
2: அதுக்கா
3: ஆமா,
2: ஏன் இந்த புள்ள பிளெட்ல தான் நீக்கி புழுந்த மேனது கவுர போட்டு தூக்கி அதுக்கு தான் சொல்றீங்க? சரி, தாராளம் மீக்கி ஆயிருக்கோளே.
3: பாட எனக்காகவும் அன்பு கண்ணருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் உங்களிருக்கும் போனே நந்தகுமார் சார் இருக்கா வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காக
2: ஓமி ஸ்தூதி. நன்றி
1: நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அருமையான சுவகின் பாடல் உங்க விரும்பிக்கிட்ட அதே பாடல் நாங்க கொடுத்துடலாம்.

0: ராகங்களை மீட்டும் வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தினின்றி ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை நிரோஷா.

0: சரி, ஒரு சூப்பரான பாடல், அக்னி நட்சத்திரம் திரைப்படத்துக்காக நடைபெற்ற பாடல், மனதிலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடலாக ஒளித்து இந்த நேரம் 12:48. அப்போ இந்த நேரம் நசீர் அழைப்பில் வந்திருக்கிறார், பேசலாமா?
1: வணக்கம்.
2: வணக்கம் அபிநானா, ருபினாக்கா, சாத்தாங்கோட தீன் வீட்டு.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன் ருபினாக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம், உங்களை மாதிரி நல்லா இருக்கிறோம். அப்புறம் சொல்லுங்க, நீங்க வேலைக்கு போயிட்டீங்க தானே?
2: ஆமா, கடையில இருந்து நான் கேட்டுட்டு
1: இருக்கேன். காத்தாங்குடியெல்லாம் எப்படி இருக்கு ஸ்ரீதேவி?
0: மீன கழுவுறையா
1: தெரியுமா?
2: நீங்க
1: எப்படி ஸ்வீட்டா இருப்பீங்க? சாப்பாடு எல்லாம் பிடிக்குமேனா ஸ்ரீதேவி?
2: நன்றி. நம்முடைய ரொட்டி மேக்கர் ஃபைசர் வசந்த துண்ணங்களா நிறைய பேர் இருக்காங்கன்னா, நான் ரெண்டு பாடல் கேட்பேன். இந்த பாடல ஒரு பாடலா நீங்க அவ்வளவு பேர் செய்யணும்.
1: என்ன பாட்டு?
2: அந்த பெரியம்மா திரைப்படத்துல இருந்து பூவை வருகை பூச்சி தொடங்க, இல்லாட்டி செந்தல் காக்கே இங்க கொஞ்சம் நில்லு. அந்த பாடல்
1: செந்தல் காத்தே
0: காற்றே புரியல, என்ன நில்லு
2: என்னக்கா?
0: செந்தல் காற்றே கொஞ்சம் நில்லா
2: நன்றி.
1: வாழ்க வளமுடன்.
0: அதே பாடல்

0: தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம். மழுத்தியால செய்திகள், முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று முற்பகல் 11 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவித்தலானது நாளை அதிகாலை 1 மணி வரை அமுலில் இருக்கும். இதன்படி குறித்த மாகாணங்களில் இன்று மாலையினது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியம் காணப்படுகிறது. அத்துடன் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
1: வசந்தம் எஃப்எம், வெளிநாட்டு செய்திகள்.
2: ஆண்டு நடைபெறவுள்ள அமெரிக்க இடைத்தேர்தலில் காங்கிரசின் கட்டுப்பாட்டை குடியரசுக் கட்சியினர் தக்கவைத்துக் கொள்வதற்கு ஆதரவாக எலோன் மஸ்க் இதுவரை சுமார் 366 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனநாயக கட்சியின் பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட் சபையை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் ஜூலை மாதத்திற்கு பின்னர் மாத்திரம் எலோன் மஸ்க் 276 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளதாக த நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தேர்தல் நிதி பதிவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டின் தேர்தல்களில் அதிக அளவிலான அரசியல் நன்கொடைகளை வழங்கிய தனிநபராக உலகின் செல்வந்தரான எலோன் மஸ்க் உருவெடுத்துள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு கிடைத்துள்ள அரசாங்க ஒப்பந்தங்கள் மற்றும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தில் மஸ்க் ஆற்றிய அரசாங்க பணிகள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் ஜனநாயக கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். எவ்வாறாயினும் டொனால்டு டிரம்பின் அரசியல் அதிகாரத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் எலோன் மஸ்க் அதிக அளவிலான நிதியை செலவிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உலகம் மாறும் ஒவ்வொரு

செய்திகள். இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள். செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். வருத்தத்தின் பதிகள் சொன்னா மதிய நெருக்குதலும் அதுவும் இன்றைய பொழுது செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நெருக்குதல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அளிப்பில்லா ஜிம் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா.
0: சந்தோஷமான வணக்கம். அண்ணா வந்து பேச மாட்டாராம், மௌன விரதமா.
1: வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
1: போடுறீங்க காலையில இருந்து.
0: சரி சரி, மதியத்துல சூப்பரான பாடல்கள் நாங்க வழங்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் லைஃப் எல்லாம் அப்படி போகுது?
1: லைஃப் எல்லாம் ஒரு மாயா, மலையோட போகுது அக்கா.
0: இப்ப மலையா ஊர்ல?
1: இல்ல அக்கா, இப்படி 2.5 மணி 3 மணிக்குள்ள வந்துரும் மலை. இப்ப கொஞ்சம் இருட்டு
0: வந்துரும் வந்துரும். சேஃபா இருக்கணும் என்ன நாங்க.
1: ஆமா அக்கா.
0: சரி, சாப்பிட்டீங்களா மதியம்?
1: இன்னும் இல்ல அக்கா, இதுக்கு பிறகு அக்கா சாப்பிடணும்.
0: இதுக்கு பிறகு தான். சரி, அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம். அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்? அசீம்
1: பாடல் எனக்காகவும் உங்களுக்காகவும் வசந்தம் கேக்கும் அனைவருக்காகவும் அக்கா எனக்கு ஒரு பாடல் வேணும் அக்கா.
0: என்ன பாடல்?
1: எனக்கு அக்கா அந்த மனோசேர்ந்த செவ்வந்தி பூவே பொன் வெண்ணிலாவே.
0: செவ்வந்தி பூவே பொன் வெண்ணிலா,
1: பொன் வெண்ணிலாவே. இந்த பாடல் நல்ல பாடல் அக்கா. ஒவ்வொரு கிழமே நான் கேக்குறேன்னு ஒவ்வொரு பாடல் நீங்க தாரீங்க. அப்ப இத கிழமை இந்த பாடல கேட்கணும்னு நினைச்சாக்கா. அந்த நடுவுல வரிகள் எல்லாம் வேற லெவல் அக்கா.
0: சரி, ஓகே, ஒரு அருமையான பாடல். அந்த பாடல் தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பா வரும். சரியா?
1: கண்டிப்பா தாங்க அக்கா. நன்றி அக்கா.
0: ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகள் எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப நன்றி ஹசீம் இணைந்து கொண்டமைக்கு. தொடர்ச்சியாக இதே போல நீங்களும் விரும்பிய பாடல்கள் விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொன்னா ஏற்படுத்தலாம். 01212 115 0001 அல்லது 01212 115 111க்கு கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம் வாங்க.

0: உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட
1: நேரம் இப்போது 1:17.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது
0: 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட
3: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

0: சித்த. வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
4: அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
5: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
3: இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வசந்தம் FM திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு

0: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக மதிய நேர குதுகலம், அதுவும் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதுகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் வணக்கம்
1: மதிநேரம் வணக்கம் அக்கா. பாராட்டு
0: சிவகுமார், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம், லைஃப் எல்லாம் எப்படி போகுது?
1: என்ன சரிங்க?

0: சரி சரி ஓகே. இப்ப சொல்லுங்க பாடல் யாருக்காக?
1: பாடல் கேட்கறது அதிஜானு, பிரதிகுமார், திரிசானு, மதுசாந்தாவும், பாராசேகர், அஞ்சுக்காவும், கண்ணத்துல சுதாசரும், அனைத்து நேரமும் கேட்போம்.
0: சரி ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றியா கண்ணியா.

0: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சி இல்ல மதிய நேரக்குதுகளும் நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சூப்பரா நாங்களும் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 1:39. இந்த நேரம் அருள்மொழி, வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க? எல்லோருக்காகவும் பாடல் தர நான் நிகழ்ச்சியின் வாயிலாக தயாரா இருக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்க அதுக்கு முன்பதாக வந்து நல்ல மனசுங்கள் பேஸ்புக் பக்கமாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க இர்ஷாத்?
2: நல்லா சுகமா இருக்கிறேன்.
0: நீங்க
2: எப்படி
0: இருக்கிறாங்க? பாடல் யாருக்காக?
2: பாடல் கேட்டு வசந்த வகை அனைத்து நேர்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்கிறோம்.
0: சரி, ரொம்ப நன்றி.
2: நன்றி.
0: அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சுபகை பாடல் இது.

0: வைராகங்கள்
1: வைராகங்கள்
0: திரை உலகின் நட்சத்திரம்
1: நட்சத்திரம்
0: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: ஸ்டார் ஆஃப் தி டே
2: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் திரை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை நிரோஷா.

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்சவின் விளக்க மறியல் காலம் அக்டோபர் 27 தேதி வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் ராமல் ராஜபக்ச சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ்போத்திரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஒரே இலக்கத்தகட்டை கொண்ட இரண்டு முச்சக்கர வண்டிகள் நுவரெலியா பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டன. நுவரெலியாவின் டிராகலை மற்றும் சாந்திபுர பகுதிகளில் குறித்த இரண்டு முச்சக்கர வண்டிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் அவற்றின் சாரதிகள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட முச்சக்கர வண்டிகளில் ஒன்று வாடகை சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததுடன் மற்றையது மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிய வருகிறது. இந்த முச்சக்கர வண்டிகள் ஏதேனும் குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளனவா என்பது தொடர்பில் நுவரெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: இந்தோனேஷியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயினால் பரவும் அடர்த்தியான புகைமூட்டம் காரணமாக சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வளி மாசுபாடு அதிகரித்துள்ளது. சிங்கப்பூரின் காற்று தரச்சுட்டெண் 211 பதிவாகியுள்ளதுடன் இது மனித ஆரோக்கியத்திற்கு மிகவும் பாதிப்பான நிலையாக கருதப்படுகிறது. இதனால் உலகில் காற்று மாசடைதல் அதிகமாக காணப்படும் முக்கிய நகரங்களில் ஒன்றாக சிங்கப்பூர் மாறியுள்ளது. இதற்கிடையில் காற்று மாசடைதலால் ஏற்படும் சுவாச நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை செலவுகளுக்கு மானியம் வழங்கும் திட்டத்தையும் சிங்கப்பூர் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துடியிலும்

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: ஒரு சூப்பரான பாடல் கடந்து வந்திருக்கிறோம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேரம் நிகழ்ச்சியோடு நேரம் இப்போது 2:10 இந்த நேரம் ஈடன் அளிப்பில் இந்த மனத்திலத்தின் முதல் நேரம் வந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் ஈடன்.
1: தோப்பு கொச்சி கண்டியில ஈடன் எப்படி இருக்கிறீங்க ஜி தேவி?
2: நல்லா சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்க நல்லா இருக்க. ஈடன் நல்லா தூக்கம் என்ன?
2: இல்ல இல்ல, நான் தூங்க
1: போய் சொல்லவா? இங்க விளங்குது தூங்குறேன். நீங்க
2: கொஞ்ச நேரம்
0: தூக்கமா?
1: ஓ தூக்க தூக்க தூக்க கால ஆட்டி கொண்டு
0: தெரியல.
1: சிரிப்புல நல்லா கால ஆட்டி கொண்டு தூங்குறேன். என்ன
2: என்ன
1: பாட்டு?
2: இன்னும்
1: கொஞ்சம் போறதுக்கு சைக்கிள் காத்தாடி போகணும்.
0: சரி சரி, ஓகே. அந்த பாடல் கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. அந்த பாடல் தாரன் சரியா?
2: உமாச்சந்திரன், கிருஷ்ணவர்த்தன், மகாதேவன், அது போல சில்வா இன்டர்நேஷ்னல்
0: பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: இப்போது 2:16.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது
2: ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய சிறம் வங்கி நாடுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

0: இயற்கையா பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 13ஆம் திகதி பதுல்லை மத்திய மகா வித்யாலயத்தில் பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம் வசந்தா வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்?
4: அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
5: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டீங்க.
3: இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வசந்தம் எஃப்எம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு

0: இனிமையான இடைக்கால பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். விஷ்ணத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நிறைவுதல நிகழ்ச்சியோடு. வணக்கம் மொய்தி.
1: ஹலோ, வணக்கம். நான் தோப்பூர் செல்வனார். மொய்தி,
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா
0: இருக்கேன்.
2: அப்புறம் ஸ்ரீதேவி எப்படி
1: இருக்கிறீங்க?
2: இங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மழைவள்
0: கொஞ்சம் அனுப்பி வைக்க வந்த பக்கம் தோப்பூர் பக்கம்
1: எல்லோருக்காகவும்
0: பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
2: தோப்பூர் போயிட்டீங்க?
0: தோப்பூர் பக்கம் நான் போனது இல்லை.

இசைத்தார். காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: பாசங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம்
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை நிரோஷா.

0: பாடல்களோடு சந்தோஷமாக மதிய நேர குதிரைகளும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். இந்த நேரம் பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. திப்டி கசா கொழும்பு 15 கொழும்பு 5 திப்டி கசால இருந்து ஸ்டீவன் இருந்திருக்கிறார். பழமை போலவே ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி கேட்டுட்டு அப்படியே தையல் வேலைகள் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். பாடல்கள் இன்றைய தினமும் அருமையா இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல அவர் கூட பார்த்து தமிழ்நாடு தோட்டம் அறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அன்பு மனைவி பார்வதிக்காகவும் மகன் நிஷாந்தனுக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இணைந்திருக்கிறார். தமிழ்நாடு தூத்துக்குடியில இருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். ஹட்டன்ல இருந்து பரமானந்தன் வசீகரன் உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். தன்னுடைய அன்பு மனைவி பாத்திமாக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கிணியாலிருந்து நியாஸ் இணைந்திருந்தாரு. இணைந்து கொண்டு அவரும் பாடல் தெரிவிகள் ரொம்ப பிடிச்சிருக்கு, நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இணைந்திருந்தார்.
1: இந்த மாதிரி உங்களோட பேருக்கா வரணும் டைப் பண்ணி அனுப்பினீங்க. இந்த ஜபான் ஒரு பாட்டு

0: ஒளிக்கரபிக்கும் இந்த பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்தும் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்க நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாரா இருக்கிறாங்க.
1: அணிலுக்கு கோடு போட வந்து தாரிசி தேவி.
0: ஆனந்தி
1: ஆனந்தி
0: செல்லும் நாங்கள் வணக்கம் அன்பு சொந்தங்கள்.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: பல ஆண்டுகளாக கிரித்தலை குளத்தின் அணைக்கட்டு பகுதியில் காணப்பட்ட நீர்க்கசிவு கண்டறியப்பட்டுள்ளதுடன் பாரி அனர்த்தம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் அவசர புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீர்ப்பாசன திணைக்களத்தின் மேற்பார்வையின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இப்பணிகளில் நீர்ப்பாசன திணைக்களமும் தொல்லியல் திணைக்களமும் இணைந்து செயல்படுகின்றன. இரண்டாம் அக்போ மன்னரால் நிர்மாணிக்கப்பட்டதாக கருதப்படும் பல நூற்றாண்டுகள் பழமையான கிரித்தலை குளம் மின்னேரியா நீர்ப்பாசன பிரிவின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த குளத்தின் 21,600 ஏக்கர் அடி நீரை சேமிக்க முடியும். இதன் மூலம் சிறுபோக மற்றும் பெருபோக காலங்களில் சுமார் 7,600 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீரை பெற்றுக் கொள்ள முடியும். ஓவா வெல்லஸ பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு 4வது மாணவர் குழுவாக 37 புதிய மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன தலைமையில் பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப கட்சிகள் பீட கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: சைபர் தாக்குதல்களே செயற்கை நுண்ணறிவால் ஏற்படக்கூடிய மிக உடனடியான அச்சுறுத்தல் என மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் நிறுவனர் பில்கேட்ஸ் தெரிவித்துள்ளார். கட்டுப்பாடற்ற செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி பாரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் ஆண்டில் சக்தி வாய்ந்த சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் பில்கேட்ஸ் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாட்டை மீறி செயல்படும் அபாயம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதிய பாதுகாப்பு நடைமுறைகள் இல்லாத அமைப்புகளை தவறான நபர்கள் பயன்படுத்துவதை தடுப்பதற்கு உடனடியாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் உயிரியல் பயங்கரவாதம் மற்றும் சைபர் தாக்குதல்களுக்காக செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் அவசியம் எனவும் பில்கேட்ஸ் தெரிவித்துள்ளார்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

ஆவிசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துடி

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான மாலை பொழுது வணக்கங்கள். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 மேட்டலை வரிசையின் ஊடாக அதே நேரம் www.vasantham.fm.lk என்ற இணையத்தின் ஊடாகவும் 5 மணி வரைக்கும் கேட்டு மகிழ போறீங்க. உலகத்துல என்ன நடக்குது, உள்நாட்டுல என்ன நடக்குது, வெளிநாட்டுல என்ன நடக்குது, எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்து ஒரு விடயத்தை வந்து தெரிவித்திருக்காரு. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கீழ் வந்து புதிதாக 75 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வந்து நிறுவுவதற்காக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் வந்து தெரிவித்திருக்காரு. இலங்கையில் பொருளாதார மற்றும் முதலீட்டு உச்சி மாநாட்டின் உரையாற்றியும் போதே வந்து அவர் வந்து இதனை வந்து தெரிவித்திருக்காரு. தனியார் எரிபொருள் விநியோகஸ்தர்களை வந்து அதிக அளவில் சார்ந்துள்ள பகுதிகளில்தான் இந்த புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வந்து அமைப்பதற்கான இடங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டுள்ளது. நம்முடைய ஜனாதிபதி வந்து தெரிவித்திருக்காரு. களஞ்சியங்களில் வந்து இந்த எரிபொருள் கையிருப்பில் இருந்தும் சில தனியார் நிறுவனங்கள் வந்து அதன் விநியோகத்தை வந்து கட்டுப்படுத்துவதாகவும் அவர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. இவ்வாறான நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என தெரிவித்த ஜனாதிபதி வந்து, தனியார் நிறுவனங்கள் இலங்கையில் எரிபொருள் சந்தையில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கம் வந்து போட்டியை ஊக்குவிப்பதே எனவும் வந்து குறிப்பிட்டிருக்காரு. எனினும் சில தனியார் நிறுவனங்கள் வந்து இலங்கையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலைகளுக்கு இணையாக எரிபொருளை விற்பனை செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக அவர் வந்து தெரிவித்திருக்காரு. இப்ப அது அப்படி இருக்கிற நேரத்துல இன்றைய சிறுவர்கள் வந்து நாளைய தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து சொல்லுவாங்க. இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிறுவர்கள் மீதான அத்துமீறல்கள் தொடர்பாக 364 முறைப்பாடுகள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வந்து தெரிவித்திருக்காங்க. அதே காலகட்டத்தில் வந்து கடுமையான பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் தொடர்பாக 114 முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. குழந்தைகள் மீதான அத்துமீறல்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த பாதுகாப்பு அதிகார சபையினால் மொத்தமாக 9613 குறைபாடுகள் வந்து பெறப்பட்டிருக்கு. இதில் வந்து செப்டம்பர் மாதத்தில் மற்றும் அதிகமாக வந்து 1554 முறைப்பாடுகள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த முறைப்பாடுகளில் வந்து 169 துஷ்பிரயோக வழக்குகளும், பாலியல் வழக்குகளும், குழந்தை கடத்தல் தொடர்பாக 40 வழக்குகளும் வந்து, போதைப்பொருள் கடத்தல்களுக்கு வந்து சிறுவர்களை பயன்படுத்தியதாக 37 வழக்குகளும் வந்து, குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைப்படுத்தும் தொடர்பாக வந்து 1889 வழக்குகளும் அடங்குவதாக வந்து தெரிய வந்திருக்கு. எனவே வந்து சிறுவர்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தான் பார்த்துக்கொள்ளணும். மீன் சொன்னா சிறுவர்களுக்கு எதிராக இந்த முறைப்பாடுகள் வந்து அதிகமாக வந்து வன்முறைகள் வந்து இப்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலங்கையில் வந்து அதிகமாக நடந்து கொண்டுதான் வருகிறது. எனவே தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக

0: நேரம் மாலை 3:18.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட
2: இன்னைக்காச்சும் 2 லோன் சொல்றியா தங்கம்?
3: 2 லோன் சொல்ல எனக்கு டைம் வேணும்.
2: முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, 2 லோன் நான் பாத்துக்கிறேன்.
1: 2 லோன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட
4: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு

பனிக்குயில் திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. நேரம் தற்போது 3 மணி கடந்து 24 நிமிடம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து வறட்சியான காலநிலை காரணமாக மூடப்பட்டிருந்த இந்த யாழ தேசிய வனத்தின் 1ம் மற்றும் 2ம் வளையங்களை வந்து மீண்டும் திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வந்து தகவல் வந்து வெளியாகியிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து இந்த யாழ தேசிய வனத்தில் பார்வையிடுவதற்காக வரும் சுற்றுலா பயணிகளுக்காக குறித்த 2 வளையங்களும் எதிர்வரும் 16ம் தேதி முதல் திறக்கப்பட உள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த செப்டம்பர் மாதம் 14ம் தேதி முதல் இந்த யாழ் தேசிய வனத்தின் 1ம் மற்றும் 2ம் வளையங்கள் வந்து மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த நிலையில் வந்து நிலவிய கடுமையான வறட்சி மாநிலை காரணமாக வந்து வனவிலங்குகளின் பாதுகாப்பு கருதியும் வீதி அமைப்புகளை புனரமைக்கும் பணிகளை மேற்கொள்வதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. சுற்றுலா பயணிகளுக்காக தேசிய வனம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. சுற்றுலா விடுதிகள் மற்றும் முகாம் நிலையங்களை முன்பதிவு செய்வதற்காக வாய்ப்பு எதிர்வரும் நவம்பர் மாதம் 1ம் தேதி முதல் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் வந்து இந்த 80 ரூபாவுக்கு பெறுமதியான குடிநீர் போத்தல்களை வந்து 100 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்தமைக்காக நிறுவனம் ஒன்றிற்கு வந்து 5 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச விலையை மீறி போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீரை விற்பனை செய்தமை தொடர்பில் வந்து ஹங்வெல்ல ஹலுவாக்கல பகுதியில் அமைந்துள்ள ஒரு நிறுவனத்திற்கு எதிராக வந்து பாவனையாளர் அலுவலர்கள் மற்றும் அதிகார சபையினால் தொடரப்பட்ட வழக்கில் வந்து பிரதிவாதிகள் நீதிமன்றத்தின் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகுதான் இந்த 5 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக.

0: நேரம் 3:32.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
2: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3 வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர் வலை.

பொன்மன செல்வன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனு அவரோடு இணைந்து சித்ரா பாடிய பாடல் கேட்டு வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்போது நம்ம வந்து ஸ்பெயின் பக்கம் போறோம். ஸ்பெயின்ல வந்து கடல் மேல் உள்ள ஒரு வான் பகுதியில வந்து பயங்கரமான இடியுடன் கூடிய மழை பெய்த போது வந்து வானத்திலிருந்து நிலத்தை நோக்கி இந்த இரட்டை தூண்கள் போல வந்து ஒளிக்கற்றைகள் வந்து பதிவாகி இருக்கு. மத்திய தரைக்கடல் பகுதியில் நிகழ்ந்த இந்த விசித்திரமான வானிலை காட்சியை வந்து அனைவரும் வந்து வியப்பில் வந்து பார்த்திருக்காங்க. பிரான்சை சேர்ந்த புகைப்பட கலைஞர் புளோரியன் என்பவர் தான் தனது கேமராவில் வந்து இந்த காட்சியை வந்து பதிவு செய்திருக்காரு. ஸ்பெயினின் கடற்கரை பகுதியில் உருவாகியிருந்த இடி மழை மேகங்களின் நகர்வுகளை முன்கூட்டியே கவனித்த அவர் வந்து சரியான கோணத்தில் வந்து கண்காணித்து அவர் இந்த புகைப்படத்தை வந்து எடுத்திருக்காரு. தொலைவில் உள்ள இடி மேகங்கள் வந்து மேலே சிவப்பு நிறத்தில் வந்து பிரம்மாண்டமான தூண்களை போன்ற தீப்பொறி பிளம்புகளாக தோன்றி மறைந்திருக்கு. இந்த மறைவை தான் அவர் வந்து புகைப்படமாக தெளிவாக எடுத்திருக்காரு. விஞ்ஞானிகளின் கூற்றுகளின் படி வந்து இவை வந்து வளிமண்டலத்தின் மேலுள்ள பகுதிகளில் நிகழும் மின்சாரம் தொடர்பான ஒரு விதமான அரிய நிகழ்வாகும் எனவும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சக்தி வாய்ந்த இடி மலை உச்சியிலிருந்து வளிமண்டலத்தின் மின் சமநிலை காரணமாக இந்த மின்னல் வந்து ஏற்பட்டுள்ளதாகவும் சிவப்பு நிறத்தில் ஒளி தூண்கள் போன்று உருவாகி இருக்கதாகவும் அவர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க. விண்வெளி மற்றும் வானிலை ஆய்வு ஆய்வாளர்கள் வந்து மத்தியில் வந்து இந்த புகைப்படம் தற்போது வந்து பேசும் பொருளாக மாறியுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. அறிவியல் உலகத்தின் வானிலை புரிந்து கொள்ள இது ஒரு முக்கியமான காட்சியாக அமைந்திருக்கதாகவும் வந்து அவர்கள் வந்து தெரிவித்து இருக்கிறாங்க. எனவே தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக.

0: மௌனராகம் திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல். நேரம் மாலை 3:49.
1: இத்திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வறட்சியான காலநிலை காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த யான தேசிய பூங்காவின் முதலாம் மற்றும் இரண்டாம் வளையங்கள் எதிர்வரும் அக்டோபர் 16 தேதி முதல் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக மீண்டும் திறக்கப்படவுள்ளன. வனவிலங்குகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தவும் பூங்காவின் வீதிகளை புனரமைக்கவும் கடந்த செப்டம்பர் 14 தேதி முதல் இந்த வளையங்களுக்கான சுற்றுலா பயணிகளின் அனுமதி இடைநிறுத்தப்பட்டிருந்தது. பூங்கா மீண்டும் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்குள்ள சுற்றுலா விடுதிகள் மற்றும் முகாம் தங்குமிடங்களை முன்பதிவு செய்யும் வசதி நவம்பர் 1 தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகரில் உள்ள வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகர்களை இலக்காக கொண்டு கப்பம் பெறும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் சீனாவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து பல்வேறு நாடுகளுக்கு சொந்தமான 4 போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்ததைத் தொடர்ந்து உக்ரைனின் எரிசக்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் எரிசக்தி தொடர்பான போர் நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு வெளியாகி சில மணி நேரங்களுக்கு பின்னர் உக்ரைனின் 6 எரிசக்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வருவதாக டிரம்ப் அறிவித்திருந்த போதிலும் ரஷ்யா எரிபொருள் நிரப்பு நிலையங்கள், உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு இலக்குகளை தாக்கியுள்ளதாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனித செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சித்தர்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

அணி முடிச்சு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. எனவே 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். 102.6 102.8 அலைவரிசைகளினூடாக வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. நேரம் தற்போது 4 மணி கடந்து 10 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் வந்து நம்ம அமெரிக்கா பக்கம் போக போகிறோம். அமெரிக்காவில் வந்து நடைபெற உள்ள இந்த 2026 இடைக்கால தேர்தல் குடியரசுக் கட்சியின் தனது காங்கிரசின் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவும் வகையில் வந்து இந்த எலான் மாஸ்க் வந்து 366 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து அளித்துள்ளதாக கூறப்பட்டிருக்கு. உலகில் முன்னணி பணக்காரர் எலான் மாஸ்க் இதுவரை மாத்திரம் சுமார் 366 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து செலவிட்டுள்ளதாக வந்து ராய்டர்ஸ் தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் வந்து இதில் வந்து 276 மில்லியன் டாலர்களை வந்து கடந்த ஜூலை மாதத்திற்கு பிந்தைய குறுகிய காலத்தில் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட் சபை ஆகிய இரண்டிலுமே வந்து இந்த ஜனநாயக கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக வாய்ப்புகள் அதிகம் உள்ள நிலையில் வந்து இந்த எலான் மாஸ்க் வந்து இந்த பெருந்தொகையை வந்து செலவிட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. இந்த பிரம்மாண்டமான நன்கொடையின் மூலமாக நடப்பாண்டு தேர்தலில் களத்தில் வந்து மிகப்பெரிய தனிநபர் அரசியல் நன்கொடையாளராக எலான் மாஸ்க் வந்து உருவெடுத்துள்ளதாக வந்து சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அதே நேரம் வந்து இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துள்ளார். என்ன அப்படின்னு கேட்டா, பசிபிக் பெருங்கடலுக்கு ட்ரம்ப் பெருங்கடல் அல்லது அமெரிக்கா கண்டங்களின் பெருங்கடல் என பெயரிடலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து தெரிவித்திருக்காரு. அமெரிக்காவின் டெனான்சி மாநிலத்தில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போரே அவர் வந்து இந்த யோசனையை வந்து முன்வைத்திருக்காரு. இதற்கு முன்னதாக மெக்சிகோ வளைகுடாவை வந்து அமெரிக்கா வளைகுடாவாகவும் பெயர் மாற்றியிருந்தார் ட்ரம்ப். அதே நேரம் வந்து ஒன்ட்ரியோ ஏரியை வந்து அமெரிக்கா ஏரி என பெயரை மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுத்தாராம். மேலும் வந்து இந்த மெக்சிகோ மாநிலத்தின் பெயரை வந்து நியூ அமெரிக்கா என மாற்றுவதற்கும் யோசனையை வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து முன்வைத்துள்ளதாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே வந்து இவர் வந்து தன்னுடைய இந்த அமெரிக்கா நாடு அப்படிங்கிறனால வந்து ஏரிகளாக இருக்கட்டும் அல்லது குளங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து அமெரிக்கா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து அவர் தெரிவித்திருக்காரு. சரி, தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக

0: நேரம் 4:17.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கியை நாடுங்கள்.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: போட்டுத்தாக்கில் இந்த மனத்தையாளத்திற்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கறத கேட்கலாம். ஒரு பாடசாலையில் வந்து இரண்டு மாணவர்கள் வந்து படித்துட்டு இருந்தாங்களாம். அதுல ஒரு மாணவன் வந்து மிகவும் திறமையானவன், நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மாணவன் வந்து நன்றாக படிப்பானா, ஆனாலும் வந்து அவனுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, தன்னை விட மற்றவர்கள் வந்து அதிகமாக மதிப்பெண் எடுத்தால் அவனால் வந்து பொறுத்து கொள்ள முடியாதான், பொறாமையில அப்படியே பொங்குவாராம். சரியா, மறுநாள் வந்து பரீட்சை முடிந்து பரீட்சை முடிவுகள் வந்து வெளியாகி இருக்குது. முதல் மாணவன் வந்து வகுப்பில் வந்து முதலிடம் பெற்றிருக்கான். ஆசிரியர் வந்து பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வகுப்புல இருந்த அனைத்து மாணவர்களும் வந்து கைத்தட்டி பாராட்டு தெரிவித்திருக்காங்க. ஆனால் இந்த இரண்டாவது மாணவனுக்கு வந்து அது மகிழ்ச்சியாகவே இருக்கலையா, அவனுடைய மனதில் வந்து ரொம்ப பொறாமை வந்து வளர்ந்து கொண்டே இருந்துச்சான். அடுத்த நாள் முதல் நாள் வந்து முதலிடம் பெற்ற மாணவனிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு மற்ற நண்பர்களிடம்லாம் போயிட்டு அவரை பத்தி தப்பு தப்பா தவறாக பேச ஆரம்பித்திருக்கான். இதை பார்த்துட்டு இருந்த ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இருவரையும் வந்து அழைத்திருக்காரு. இருவரையும் அழைத்து ஆசிரியர் வந்து பொறாமை கொண்டால் மாணவரிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த பொறாமை கொண்ட அந்த மாணவன் கிட்ட வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நீ அவனை வெறுப்பதால் வந்து அவன் பெற்ற மதிப்பெண்கள் வந்து குறைந்து விடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவனை பற்றி தவறாக பேசுவதால் வந்து உன்னுடைய மதிப்பெண் வந்து அதிகரித்து விடுமா? இந்த கேள்விக்கு வந்து அவனால வந்து எந்தவித பதிலுமே வந்து கொடுக்க முடியலையாம். ஆசிரியரை பார்த்துட்டு அப்படியே தலை குனிந்து நின்றுருக்கான். ஆசிரியர் தொடர்ந்து சொன்னாராம், மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து பொறாமைப்படும் நேரத்தில் நீயும் முன்னேறுவதற்கான வாய்ப்பை வந்து இழக்கிறாய். சரியா, மற்றவர்களின் வெற்றியை பெற்றுக்கொள்ள கற்றுக் கொடுத்து அவர்களின் வெற்றியை உன்னோட தோல்வியாக கிடையாது. சரியா, மற்றவர்கள் வந்து வெற்றி அடைகிறது வந்து உன்னுடைய தோல்வியா இருக்காது, நீ தான் உன்னுடைய வெற்றியை வந்து தேடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து ஆசிரியர் வந்து அந்த மாணவருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நாளிலிருந்து அவன் வந்து மற்றவர்களுடன் வந்து தன்னை ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு தன்னுடைய படிப்பில் வந்து கவனம் செலுத்திருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, மற்றவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நம்மால் முடிந்த முயற்சிகளை செய்து நம்மால் முன்னுக்கு வர்றத நம்ம பார்க்கணும். மற்றவர்கள் மீது பொறாமை பற்றும் அப்படின்னு சொன்னா நம்முடைய முயற்சிகளும் வந்து அழிந்துவிடும்.
0: குட்டி ஸ்டோரி.

வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் கேகேஆர் பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 14ஆம் திகதி பசர மத்திய மகா வித்யாலயத்தில் கேகேஆர் பாதுகாப்பான பயணத்திற்கு

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. நேரம் தற்போது 4 மணி கடந்து 42 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து நம்ம இத்தாலி பக்கம் போகிறோம். இத்தாலியிலிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்த இந்த வானூர்தியில் வந்து படுக்கை பூச்சிகள் பரவி இருப்பதாக கண்டறியப்பட்டு குறித்த வானூர்தி வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. ஆஸ்திரேலியாவின் போர்த் நகரிலிருந்து இத்தாலியின் ரோமம் நகருக்கு சுமார் 17 மணித்தியாலங்கள் பயணிக்க இருந்த இந்த வானூர்தியில் வந்து படுக்கை பூச்சிகள் கண்டறியப்பட்டதால் வந்து குறித்த வானூர்தி வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. பயணிகளுக்கு ஏற்பட்ட இந்த அரிப்பை கட்டுப்படுத்துவதற்காக மருந்துகளும் வழங்கப்பட்டிருக்கு. அந்த மருந்துகள் தீர்ந்து விட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. வானூர்தியின் இந்த சாதாரண பயணிகள் வகுப்பில் உள்ள சில ஆசனங்களில்தான் இந்த படுக்கை பூச்சிகள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. பொறியியல் மற்றும் பராமரிப்பு குழுவினரின் உதவியுடன் விசேட சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொண்ட வேண்டியிருந்ததாகவும் அந்த வானூர்தி சேவை வந்து தெரிவித்திருக்கு. பயண சேவை ரத்து செய்யப்பட்டமைக்காக பயணிகளிடம் வந்து மன்னிப்பு கோரியுள்ள வானூர்தி சேவை நிறுவனம் வந்து பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தங்குமிடம் வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்காங்க. அதே நேரம் வந்து அத்துடன் வந்து அவர்களின் வந்து அசல் பயணத்தை திட்டத்தின்படி 48 மணித்தியாலங்களுக்கு மற்றும் வானூர்தி பயணங்களை ஏற்பாடு செய்ய உள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கு. அந்த இது இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை வந்து ஞாபகப்படுத்தி ஆகணும். மழை காரணமாக தற்போது இலங்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீதி விபத்துகள் வந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் எஃப்எம் வசந்தம் டிவி இணைந்து 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் இந்த டேக் கேர் வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களை வந்து மையமாக கொண்டு 2வது கட்டமாகவும் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. எனவே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது, முதல் மரியாதை திரைப்படத்திற்காக.

0: நேரம் 4:49.
1: காதலாலும் கவிகளாலும் காதல் நெஞ்சங்களை வென்ற வசந்தம் FM.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 14 பசர மத்திய மகா வித்யாலயத்தில் பாதுகாப்பான பயணத்திற்கு இன்றைய நாள் முழுவதும்

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் நடிகை நிரோஷா. ஒடிக்கும் பாடல் இது செந்தூர பூவே.

0: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.
1: ஒழிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி.

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: மட்டக்களப்பில் 2008 ஆண்டு 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட மூவரையும் எதிர்வரும் 27 தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது பிள்ளையான் காணொலி ஊடாக முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மட்டக்களப்பு நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். 2008 ஆண்டு கல்லடி போலீஸ் உத்தியோகத்தர் கல்லடியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உள்ளிட்ட இருவர் உயிரிழந்தமை, காத்தாங்குடியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர் உள்ளிட்ட இருவர் உயிரிழந்தமை மற்றும் வவுணதீவு கரையாக்கந்தீவு பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கடத்தப்பட்ட பின்னர் உயிரிழந்தமை உள்ளிட்ட 5 சம்பவங்கள் தொடர்பில் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. நாளை நாட்டின் 6 மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் முதல் 150 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய மேல் சபர்கமுக, மத்திய, வடமத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். அத்துடன் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவிய திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.
0: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
1: இத்தாலியிலிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி பயணிக்கவிருந்த விமானத்தின் படுக்கை பூச்சிகள் பரவியிருப்பது கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த விமானத்தின் பயண சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரிலிருந்து இத்தாலியின் ரோம் நகருக்கு சுமார் 17 மணித்தியாலங்கள் பயணித்த குறித்த விமானத்தில் படுக்கை பூச்சிகள் கடித்ததாக பல பயணிகள் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பயணிகளுக்கு ஏற்பட்ட அரிப்பை கட்டுப்படுத்த மருந்துகள் வழங்கப்பட்டதாகவும் பின்னர் அவை தீர்ந்துவிட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த மனித்தியாள செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விசைத்த கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். மீண்டும் ஒரு செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ராகங்கள் நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் கூட ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. செவ்வாய் ராகங்கள் கொண்டு வர சூப்பரான சாங்ஸ் தரத்துக்கு நானுமே காத்துட்டு இருக்கேன். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. நீங்களும் தொடர்ந்து மழைப்பு ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0120-5001-7-5-0-0-1-7-5-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-
8760-4742-6 என்ற இலக்கத்தினுடாக உங்களுடைய அன்பு சொந்தங்கள் உறவுகளையும் சேர்த்து நீங்க பதிவிட்டீங்கன்னா அதையும் நானும் நிகழ்ச்சி அடைந்து கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: நேரம் மாலை 5:15.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய சலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: இன்னைக்காச்சும் 2 லோன்னு சொல்றியா தங்கம்?
3: 2 லோன்னு சொல்ல எனக்கு டைம் வேணும்.
2: முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, 2 லோன்னு நான் பாத்துக்கிறேன்.
1: 2 லோன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய சலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

102.2 சுமார் 102.2 மீட்டர் அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்போ எங்களோட பேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அன்பான மாலை நேர வணக்கம், வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம் நாங்க. பக்பெட்டிய பிரகதிப்புறை அவிசவலையைச் சேர்ந்த சந்திரகுமார், இந்திராணி, துஷாந்தன், திவாகரன், தினுஷான், ரண்யா, இசைஞானி ஆகியோரையும் நிகழ்ச்சி கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று ஹாய் அக்கா, இனிமையான மாலை நேர வணக்கம், வளமை போன்று நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் சொல்லி பரமானந்தன், வசீகரன், கிளவண்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி வந்திருக்காங்க. அதே போன்று இனிமையான மாலை பொழுது வணக்கம் சொல்லி கொழும்பு வாய்ந்த ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுருக்கதை சொல்லியிருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி, உங்கள் சேலம் சிவா நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் சகோதரி சொல்லி புவனேஸ்வரன், மங்கிரகரசியும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. வணக்கம் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரோபி, நானும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் சொல்லி அக்குரணியிலிருந்து ஷாருக் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பு வணக்கங்களோடு கொழும்பு 15 மோதிரி தர்ஷினி குணசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான மாலை பொழுது வணக்கம் ஸ்ரீ ஸ்ரோபி மா சொல்லி பசரியூர் ஏஎஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. நீங்களும் கொடுத்திருந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0760 47 102 6 என்ற இலக்கத்தினுடாக்க எங்களுடைய வாட்ஸ்அப் பக்கமாகவும் யார் யார் எந்தெந்த சொந்தங்கள்லாம் நிகழ்ச்சியோடு சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்றதையும் சொன்னீங்கன்னா நானும் அதையும் நிகழ்ச்சி நடத்திக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். அடுத்த வருஷம் பிராண்பாடலருக்கு கேட்டு வரலாம்.

உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்
1: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
2: நிலா காயும் நேரம் சரணம்,
1: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

இனிமையான மாலை பொழுது வணக்கம். சந்தோஷமா நாங்களும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியிருக்கிறோம். அம்மா குழந்தை, அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ், மகள் துஷ்யந்தினி, லிதுஷரா அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லி வட்டக்கடையிலிருந்து விமலேந்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய மாலை பொழுது வணக்கம் அக்கா சொல்லி மட்டக்கடப்பு கொக்குவேல் சிவரஞ்சனி நானும் நிகழ்ச்சியோடுதான் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். என்னையும் நிகழ்ச்சி நடந்து கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லி லண்டன்ல இருந்து குமந்தராஜ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடுதான் சொல்லி மாவனிலிருந்து நிஷா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான மாலை பொழுது வணக்கம் சொல்லி சுபா யோகா நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. நீங்களும் கூட தந்தும் நிகழ்ச்சி நடந்து கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் பக்கமானது 0760 47 102 6 அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாக இணைந்து உங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கு விரும்பும் பாடல்களையும் கேட்கலாம். அடுத்த முறை சுப்பிரான பாடலுக்கு கேட்டு வரலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை நிரோஷா.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு
3: 2 இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் டிஎல்பி வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தநாள் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தநாள் 500,000 ரூபாய். அல்லது இ பைக் கொண்டு 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தநாள் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் டிஎல்பி வாசி.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் இம்மாதம் 14ஆம் தேதி பசர மத்திய மகா வித்யாலயத்தில். பாதுகாப்பான பயணத்திற்கு

செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் சூப்பரான சாங்ஸ் எல்லாமே கேட்டு இருக்கோம். ஏராளமான சொந்தங்களும் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கிறாங்க, அவங்களையும் நிகழ்ச்சி அடைந்து கொள்ளலாம். ஹாய் அக்கா, அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். பாடல் தெரிவுகள் எல்லாம் மிகவும் அருமையாக உள்ளது. வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்து ரொம்ப சத்தமா கேட்டு இருக்கதா சொல்லி திச மகாராமையிலிருந்து கீதா நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி சொல்லி ஸ்ரீரூபி ஆதித்யா நிகழ்ச்சி நடந்திருக்கதா பயந்துருக்காங்க. தேமோதர கோவில் ஆதித்ய குடும்பத்தினருக்காக ஒரு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான மாலை நேரம் வணக்கம் அக்கா. வசந்தம் சுதங்கள் அனைவருக்காக பாடல் தாருங்கள் சொல்லி பூனாக்கள்ல இருந்து ஜெயசுதாஸ் வந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், இனிய மாலை நேரம் வணக்கம், எல்லோருக்கும் சாங் தாங்க சொல்லி வெள்ளவத்திலிருந்து ராஜகோபால் பாலா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே போன்று இனிய மாலை நேரம் வணக்கம் சப்மல் கந்த பெரிய குரியானிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் சொல்லி பண்டரவலிலிருந்து ராஜா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான மாலையினர் வணக்கம். ஊர்கடவத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அக்கா, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லும் வேறுபனையிலிருந்து ரிம்சான் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பு வணக்கங்களோட தியாகராஜ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று இனிமையான வணக்கம் சொல்லி குணசீலன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பதிலை பதிலிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாடல் தெரிவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அன்பு உறவுகள் எல்லோரையும் சேர்த்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு தான் அக்கா, பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எட்டியாந்தொட்டிலிருந்து பிரவீனா தில்ருக்ஷனி நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்களும் கூட தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ள உங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கும் பிரிவி பாடல்களையும் கேட்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா 07 6 0 47 102 6 என்ற எங்களுடைய வாட்ஸ்அப்பிற்கு மூடாக உங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கு பிரிவி பாடல்களையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைத்துக் கொள்ளலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னா 01 2 7 7 5 0 0 1 அல்லது 01 2 7 7 5 1 1 1 நீங்களும் கூட கால் பண்ணி சந்தோஷமா பேசலாம். அடுத்த மாதிரி சூப்பரான பாடல்களுக்கு கேட்டு வரலாம்.

0: செய்திக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: நாமல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரையும் சிறந்து எதிர்வரும் 16ஆம் தேதி வரையும் மீண்டும் விளக்கமறியலில் பிள்ளையான் உள்ளிட்ட மூவருக்கு மீண்டும் விளக்கமறியல். அக்டோபருக்கான அசுவஸ்ம நாளை கணக்குகளுக்கு. கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை காரணமாக எதிர்வரும் சில நாட்களிலும் நாடு முழுவதும் கடும் மழை பெய்யும் சாத்தியம். பாடசாலை மாணவர்கள் 15 லட்சம் பேருக்கு கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான கொடுப்பனவு. ஹூதி தாக்குதல்கள் காரணமாக சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு பல நாடுகள் தமது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல். இலங்கை பாகிஸ்தான் 3வது T20 இன்று.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். எயாமஸ் கொள்வனவு மோசடி வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை தொடர்ந்தும் விளக்கமறிகளில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்தபோது லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கை விசாரிக்க நிரந்தர மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழுவொன்றை நியமிக்குமாறு பிரதம நீதியரசரிடம் கோரிக்கை விடுக்க தீர்மானித்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் குறித்த ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்தார். இதனையடுத்து நாமல் ராஜபக்சவின் பிணை கோரிக்கையை நிராகரித்த நீதவான் அவரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறிகளில் வைக்க உத்தரவிட்டார். இந்த விசாரணைகள் தொடர்பான மேலதிக அறிக்கை ஒன்றை இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் அதன் மூலம் விசாரணைகள் நிறைவடைந்துள்ளமை அறிவிக்கப்படும் என்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அது தொடர்பான ஆவணங்கள் சட்டம் அதிபருக்கும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறித்த ஆவணங்களை பரிசீலித்த சட்டம் அதிபர் இந்த வழக்கில் 5வது சந்தேக நபராக பெஸ்ட் சொல்யூஷன் நிறுவனத்தை பெயரிடுமாறு ஆலோசனை வழங்கியுள்ளார். புருணை நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தின் பணிப்பாளராக இவ்வழக்கில் 2வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க செயற்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதன்படி சந்தேக நபர்களுக்கு எதிராக நிரந்தர மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழு முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டம் மற்றும் பண மோசடி தடுப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் ஒரே குற்றப்பத்திரிகையில் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்பத்திரிகையை தயாரிக்கும் பணிகள் நிறைவடைந்து அது சட்டம் அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். இந்த சம்பவத்தினால் அரசுக்கு ஏற்பட்டுள்ள தாக்கத்தை கருத்தில் கொண்டு நீதிமன்ற அமைப்பு சட்டத்தின் 12(a)(1)(a) பிரிவின் கீழ் வழக்கை விசாரிப்பதற்காக நிரந்தர மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழுவொன்றை நியமிக்குமாறு பிரதம நீதியரசரிடம் கோரிக்கை விடுப்பது பொருத்தமானது என சட்டம் அதிபர் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் கூறினார். அந்த தீர்மானத்துக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் இணக்கம் தெரிவித்துள்ளதுடன் பிரதம நீதியரசரிடம் கோரிக்கையை முன்வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன்போது நாமல் ராஜபக்சே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி விசாரணைகள் நிறைவடைந்துள்ளமையை கருத்தில் கொண்டு அவருக்கு பிணை வழங்குமாறு கோரினார். மேலும் நாமல் ராஜபக்சேவின் தாயும் தந்தையும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதையும் விசேட காரணமாக கருத்தில் கொண்டு பிணை வழங்குமாறும் அவர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார இந்த வழக்கை நிரந்தர மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழு முன்னிலையில் விசாரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதால் தற்போதைய நீதிமன்றத்தில் பிணை தொடர்பாக பரிசீலிப்பது பொருத்தமானது அல்ல என தெரிவித்தார். குறித்த நீதிபதிக குழு நியமிக்கப்பட்ட பின்னரே பிணை தொடர்பான விடயத்தை பரிசீலிக்க முடியும் என்றும் வழக்கு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்த நீதவான் நாமல் ராஜபக்சவின் பிணை கோரிக்கையை நிராகரித்து அவரை எதிர்வரும் 27 தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். அத்துடன் சந்தேக நபருக்கு எதிராக தாமதமின்றி வழக்கு தாக்கல் செய்து அது தொடர்பில் தமது நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு நீதவான் உத்தரவிட்டார். சிறந்த ராஜபக்சவை எதிர்வரும் 16 தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவரது உடல்நிலை தொடர்பான மேலதிக மருத்துவ அறிக்கைகளையும் அன்றைய தினம் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தேசிய சேமிப்பு வங்கிக்கு சொந்தமான 1 கோடி ரூபாய் பணத்தை சட்டவிரோதமாக சிறிலிய சபைய கணக்கில் வைப்பிட்டதாக முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு தொடர்பில் சிறந்த ராஜபக்ச மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ள அவர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரை எதிர்வரும் 16 தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறிகளில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுடன் அவருக்கு இருப்பதாக கூறப்படும் நோய் நிலைமை தொடர்பான மேலதிக மருத்துவ அறிக்கைகளையும் அன்றைய தினம் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவர் பிரதீப் காரியவசமும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். இதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் குற்றப்புலனாய்வு வரலாற்றில் முக்கிய மைக்கல்லை பதிக்கும் வகையில் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதன்முறையாக இந்த விசாரணையை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். கொழும்பு ரிஜ்வே சிமாட்டி சிறுவர் வைத்தியசாலைக்கு சிடி ஸ்கேன் இயந்திரம் ஒன்றை வழங்குவதாக கூறி நிதி திரட்டிய சம்பவம் தொடர்பிலேயே இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கடந்த 2010 ஆண்டு டிசம்பர் மாதம் 30 தேதி குறித்த இயந்திரத்தை வழங்குவதற்காக தேசிய சேமிப்பு வங்கி பணிப்பாளர் சபை 1 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்க தீர்மானித்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக 2011 ஆண்டு டிசம்பர் மாதம் 8 தேதி அப்போதைய ஜனாதிபதியின் பாரியார் சிரந்தி ராஜபக்சவின் கடித தலைப்பில் கார்டன் சுவ உதன திட்டத்தின் ஊடாக இந்த இயந்திரத்தை வழங்குவது தொடர்பான கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்ததாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். ஆரம்பத்தில் இஸ்கன் இயந்திரத்தை கொள்வனவு செய்வதற்கு 14 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக குறிப்பிடப்பட்டு பின்னர் அது வாய்வழிவாக வாய்மொழியாக 15 கோடி ரூபாயாக திருத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். எனினும் குறித்த நிதி கார்டன் சுவ உதன கணக்கில் வைப்பிடப்படவில்லை. அத்தகைய கணக்கொன்று இல்லாத காரணத்தினால் மருதானை சுதுவெல்ல பகுதியில் உள்ள மக்கள் வங்கி கிளையில் பராமரிக்கப்பட்ட சிறிலிய சபைய கணக்கில் அந்த பணம் வைப்பிடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இஸ்கேன் இயந்திரத்தை தமது அமைப்பு வழங்கியதாக காண்பிக்கும் வகையில் சிறந்த ராஜபக்ச தனது மகனின் பிறந்த நாள் நிகழ்வில் அதனை வழங்கியதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்த நிகழ்வுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் அப்போதைய தலைவரும் அழைக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் அக்கால பகுதியில் சிறுவர் வைத்தியசாலையில் பணியாற்றிய 2 மருத்துவர்களிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வாக்குமூலங்களை பெற்றுள்ளது. சிறிலிய சபைய அமைப்பிடம் இஸ்கேன் இயந்திரம் ஒன்றை நன்கொடையாக வழங்குமாறு தாம் எந்த சந்தர்ப்பத்திலும் கோரிக்கை விடுக்கவில்லை என அந்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கூறினார். இதன் அடிப்படையில் குறித்த நிதி சிறந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட தேவைக்காக பெறப்பட்டிருக்கலாம் என தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். 2006 ஆண்டு சிறந்தி நவோதய என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு சில மாதங்களின் பின்னர் சிறிலிய சபை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறான அமைப்பொன்று அரச சார்பற்ற அமைப்புகளுக்கான செயலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். எனினும் குறித்த அமைப்பு முறையாக பதிவு செய்யப்படவில்லை என்பதுடன் அதன் கணக்கறிக்கைகள் மற்றும் வராந்த அறிக்கைகளும் உரிய முறையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். மேலும் நன்கொடைகளை பெறுவதற்காக அரசு இலச்சினை பொறிக்கப்பட்ட கடித தலைப்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைப்பின் செயற்பாடுகளுக்காக ஜனாதிபதி செயலகத்தின் முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசு நிறுவனங்கள் மீது செல்வாக்கு செலுத்தும் நோக்கில் அரசு இலச்சினை பொறிக்கப்பட்ட கடித தலைப்புகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனிடையே சிலந்தி ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அவர் இருதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் திறந்த இருதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படவுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதனை விசேட காரணமாக கருத்திக்கொண்டு அவருக்கு பின்னை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து சிலந்தி ராஜபக்ச திறந்த இருதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகின்றாரா என்பதை பரிசோதித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலைகள் அத்தியட்சகருக்கு நீதவான் உத்தரவிட்டார். அத்துடன் வழக்கை பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் உத்தரவிட்டார். பின்னர் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரது உடல்நிலை தொடர்பான மருத்துவ அறிக்கையை கொழும்பு தேசிய வைத்தியசாலை சிறைச்சாலை அதிகாரிகளூடாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையை பரிசீலித்த நீதவான் சிறந்த ராஜபக்ச திறந்த இறுதி அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாகவோ அல்லது அவ்வாறான சிகிச்சைக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவோ மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என தெரிவித்தார். எனினும் அவருக்கு என்ஜியோகிராம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாது என மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் நீதவான் குறிப்பிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சிரந்தி ராஜபக்ச சிங்கப்பூரில் தங்கியிருந்த போதே மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருந்ததாக கூறினார். இவ்வாறான பரிசோதனைகள் அல்லது அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான சாதாரண பொதுமக்கள் நீண்டகாலம் காத்திருப்பு பட்டியலில் இருக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சிரந்தி ராஜபக்சவுக்காக மருத்துவ குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 50 முதல் 60 லட்சம் ரூபாய் வரை செலவிட்டு அவருக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே அவரது நோய் நிலைமையை பிணை வழங்குவதற்கான விசேட காரணமாக கருத முடியாது என்றும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வலியுறுத்தினார். இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்த கொழும்பு பிரதம நீதவான் சிரந்தி ராஜபக்சவின் உடல்நிலை தொடர்பான மேலதிக மருத்துவ அறிக்கைகளை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். அன்றைய தினம் வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் அதுவரை சிரந்தி ராஜபக்சவை தொடர்ந்தும் வழக்கு மறியல் வைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பில் கடந்த 2008 T56 ரக துப்பாக்கியால் சுட்டு 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 3 பேரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் அண்ணாதுரை தரிசினி இன்று உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2008 கல்லடியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட 2 சுட்டுக்கொலை செய்யப்பட்டமை, காத்தாங்குடியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உறுப்பினர் ஒருவர் உட்பட 2 சுட்டுக்கொலை செய்யப்பட்டமை மற்றும் வவுனதீவு கரையாக்காந்தீவு பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் கடத்தி செல்லப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பிலேயே வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இக்கொலை சம்பவங்கள் தொடர்பில் கடந்த 2025 ஏப்ரல் மாதம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் காத்தாங்குடியைச் சேர்ந்த ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளியான முகமது ஷிஃபான், முகமது சகித் ஆகியோரை கடந்த 2025 நவம்பர் மாதம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்தனர். இந்த 5 மனித கொலைகள் தொடர்பில் பிள்ளையான் மேற்படி 2 தகவலாளிகள் மற்றும் லண்டனில் வசிக்கும் காத்தாங்குடியைச் சேர்ந்த முகமது ஃபாயிஸ் உட்பட 4 பேருக்கு எதிராக கடந்த June 17 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு இன்று திறந்த நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளியான முகமது ஷிஃபான் மற்றும் முகமது சகித் ஆகியோர் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டதோடு பிள்ளையான் காணொலி தொழில்நுட்பம் ஊடாக ஆஜர்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பிள்ளையான் உட்பட 3 பேரையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். அத்துடன் லண்டனில் தலைமறைவாகியுள்ள போலீஸ் ஃபாயிஸ் என அழைக்கப்படும் முகமது ஃபாயிஸுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியாணையை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துமாறு நீதவான் கட்டளையிட்டார். அக்டோபர் மாதத்துக்கான அசுவாசம கொடுப்பனவு நாளை பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படவுள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய அசுவாசம முதலாம் கட்டத்தின் கீழ் 985,283 பயனாளி குடும்பங்களுக்கு 9.12 பில்லியன் ரூபாய் தொகையும், இரண்டாம் கட்ட திங்கள் 212,445 பயனாளி குடும்பங்களுக்கு 2.04 பில்லியன் ரூபாய் தொகையும் வழங்கப்பட உள்ளது. அதன்படி இரண்டு கட்டங்களின் கீழ் மொத்தம் 11,97,728 பயனாளி குடும்பங்களுக்கு 11.16 பில்லியன் ரூபாய் வழங்கப்படவுள்ளது. அதன்படி பயனாளர்கள் நாளை முதல் தங்களது அஸ்வாஸ்ம வங்கிக் கணக்குகள் ஊடாக குறித்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பை அண்மித்த பகுதியில் இன்று தாளமுக்கு பிரதேசம் உருவாகக்கூடும் என்பதால் நாட்டின் பல பகுதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல் வெய்ய திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடற்பரப்புகளும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீனவர்களும் கடற்படையினரும் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை 10 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் பல பிரதான ஆறுகளின் நீர்மட்டங்களும் வேகமாக உயர்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பை அண்மித்த பகுதியில் இன்று தாளமுக்க பிரதேசம் உருவாகக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் ஆழமான மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதனால் மீன்பிடி மற்றும் கடற்பயண நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இரண்டாயிரத்து 2021 கல்வியாண்டுக்காக நாட்டில் உள்ள 15,00,000 பாடசாலை மாணவர்களுக்கு தலா 6,000 ரூபாய் வீதம் பாடசாலை உபகரண கொடுப்பனவு வழங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கமைய ஆசுவாசம நலம்புரை திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த 10,00,000 பாடசாலை மாணவர்களுக்கான நிதி நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட உள்ளது. மேலும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் அடையாளம் காணப்பட்டுள்ள மேலும் 5,00,000 மாணவர்களுக்கு தலா 6,000 ரூபாய் பெறுமதியான வவுச்சர்கள் வழங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. பாடசாலை உபகரண கொடுப்பனவு வழங்கும் இந்த திட்டம் 2025 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2027 ஆண்டுக்காகவும் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அமைச்சரவைக்கு தெரிவித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஹூதி தாக்குதலுக்கு காரணமாக சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு பல நாடுகள் தமது பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. சவுதி தலைநகர் ரியாத் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்றும் அத்தியாவசிய தேவைகள் தவிர்ந்த ஏனைய பயணங்களை தவிர்க்குமாறும் அந்த நாடுகள் தமது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளன. அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இவ்வாறு அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளன. சவுதி அரேபியாவின் விமான நிலையங்களை இலக்காக கொண்டு கடந்த சில நாட்களாக ஹூதிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு குறித்த நாடுகள் தமது பிரஜைகளை கேட்டுக் கொண்டுள்ளன. இந்த புதிய பயண எச்சரிக்கைகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் உள்ள கிங் ஃபஹத் சர்வதேச விமான நிலையத்தை தவிர்த்து உட்பட விமான நிலையங்கள் தாக்குதலுக்கு உட்பட்டன. இதனால் ஆஸ்திரேலியா அங்கு பயணம் செய்வதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ஆஸ்திரேலிய வெளிவிவகாரம் மற்றும் வர்த்தக திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு சீனாவும் ரஷ்யாவும் எந்தவிதமான உதவிகளையும் வழங்குவதாக தாம் நம்பவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு சீனாவும் ரஷ்யாவும் உதவினால் அவை இழப்பதற்கு அதிகம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளும் ஈரானுக்கு உதவி வருவதாக விமர்சகர்களும் எதிர்த்தரப்பினரும் கருத்துக்களை பரப்பி வருவதாக தெரிவித்த டிரம்ப், அவ்வாறு உதவுவது மிகவும் கீழ்த்தரமான செயலாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் இறுதியுமான 20-20 போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. இந்த போட்டி இலங்கை நேரப்படி மாலை 6:30 மணிக்கு ராவல்பிண்டி மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே இடம்பெற்ற 2 போட்டிகளிலும் பாகிஸ்தான் அணி 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிப்பதுடன் தொடரையும் கைப்பற்றியுள்ளது. இதேவேளை பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் 15 வீரர்களை கொண்ட இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவுக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த அணி 2025-2027 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஒரு பகுதியாக நடைபெறவுள்ள 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ளது. இந்த தொடரின் முதல் டெஸ்ட் போட்டி எதிர்வரும் நவம்பர் 9 ராவல்பிண்டியில் ஆரம்பமாக உள்ளது. இந்த தொடருக்கான இலங்கை அணியின் தலைவராக குசல் மெண்டிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: நாமல் எதிர்வரும் 27 வரையும் சிறந்தி எதிர்வரும் 16 வரையும் மீண்டும் விளக்கம் அறியலில். பிள்ளையான் உள்ளிட்ட மூவருக்கு மீண்டும் விளக்கம் அறியல். அக்டோபருக்கான ஆசுவாசமர் நாளை கணக்குகளுக்கு. கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை காரணமாக எதிர்வரும் சில நாட்களிலும் நாடு முழுவதும் கடும் மழை பெய்யும் சாத்தியம். பாடசாலை மாணவர்கள் 15 லட்சம் பேருக்கு கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான கொடுப்பனவு. ஹூதி தாக்குதல்கள் காரணமாக சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு பல நாடுகள் தமது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தல். இலங்கை பாகிஸ்தான் 3வது T20 இன்று. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை நண்பர்கள் 12 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வணக்கம். நேர்களை புது முதல் நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். அந்த கோட்டிபதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 3138 வெற்றி இலக்கங்கள் முறையே 10, 14, 31, 75. மீண்டும் மறுமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 10, 14, 31, 75. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எக்ஸ். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எக்ஸ். ராசி அந்தஸ்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 5024 வெற்றி இலக்கங்கள் முறையே 13, 31, 42, 55. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 13, 31, 42, 55. வெற்றியீட்டிய ராசி விருட்சிகம். மீண்டும் ஒருமுறை ராசி விருட்சிகம். சூப்பர் போலிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 3312 வெற்றி இலக்கங்கள் முறையே 18, 29, 43, 52. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 18, 29, 43, 52. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எம். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எம். சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 5473 வெற்றி இலக்கங்கள் முறையே 12, 24, 31, 35. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 12, 24, 31, 35. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து யு. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து யு. கப்பருக்குவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 2488 வெற்றி இலக்கங்கள் முறையே 10, 12, 47, 64. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 10, 12, 47, 64. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து பி. சூப்பர் இலக்கம் 15. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 15. சூப்பர் தன சம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 1046 வெற்றி இலக்கங்கள் முறையே 8, 3, 0, 2, 3, 4. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 8, 3, 0, 2, 3, 4. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து பி. ஜய சம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 5020 வெற்றி இலக்கங்கள் முறையே 0, 2, 3, 4. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 0, 2, 3, 4. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து பி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து பி. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 1142 வெற்றி இலக்கங்கள் முறையே 13, 37, 44. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 13, 37, 44. வாசி டிக்கெட்டிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 12 வெற்றி இலக்கங்கள் முறையே 87, 88. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 87, 88. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எச். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எச். இவைகள் தான் நேற்றைய தினம் சீட்டிழக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நேரம் மாலை 6:30.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: அன்னி சாயும் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல். காற்றலை

இன்று அக்டோபர் மாதம் 13ஆம் திகதி சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம் என்று ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 13ஆம் திகதி பேரிடர்களால் ஏற்படும் ஆபத்துகளையும் பாதிப்புகளையும் குறைப்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. வெள்ளம், மண் சரிவு, புயல், சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் பொருள் சேதங்களையும் குறைப்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். பேரிடர் அபாயத்தை குறைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக வானிலை எச்சரிக்கை.

0: போன்றவற்றை தயாராக எப்போதும் நாங்கள் வைத்திருப்பது மிக மிக அவசியம். பேரிடர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாப்புக்கு நாம் என்றும் முன்னுரிமை வழங்க வேண்டும். வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடும் பகுதிகளை கடக்கவோ, மண் சரிவு அபாயம் உள்ள இடங்களில் தங்கி இருக்கவோ கூடாது. ஆபத்தான சூழ்நிலைகளில் அதிகாரிகளின் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை நாம் பின்பற்ற வேண்டும். பேரிடர்களை எம்மால் முழுமையாக தடுக்க முடியாமல் போகலாம், ஆனால் முறையான முன்னெச்சரிக்கை, விழிப்புணர்வு மற்றும் திட்டமிடல் மூலம் அதன் பாதிப்புகளை குறைத்து பல உயிர்களை காப்பாற்ற முடியும். பேரிடர் ஏற்படுத்துவதற்கு முன்னரே தயாராக இருப்போம். நம் உயிரையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்போம்.
1: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்

சுரேஷ் நாவட்காண்டிலிருந்து நிகழ்ச்சி எடுத்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, நலமா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நானும் நிகழ்ச்சியோடுதான் சொல்லி மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி எடுத்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடுதான் சொல்லி ஆரியம்பதியிலிருந்து இதே ரத்தினம் வந்திருக்காங்க. அதே போன்று அன்பான மாலை நேரம் வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு பாடல்களும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தார்கள் சொல்லி வெள்ளவத்திலிருந்து தனுஜா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே போன்று இனிய மாலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறேன், எனக்கும் பாடல் ஒன்று தாருங்கள் சொல்லி ரூபன் தெமோதரையிலிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்களும் கூட தொடர்ந்து நிகழ்ச்சி நடந்து கொள்ளலாம். எங்களுடைய வட்சப்பிலக்கு மறந்து 0706 47 102 6 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். அடுத்த மறுசுப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: இன்றைய தலைமுறைக்கு தோல் கொடுக்கும் கோபி சேத்த.
1: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மனிதத்தின் ஸ்டாருதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். ஏராளமான சொந்தங்களும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி. இலக்கம் 3 சப்மல் கந்தையிலிருந்து பிரியங்கா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள். நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு. அன்பு கணவர் ரமேஷ், பிரபா தாத்தை மாலினி, மகன் பிரமோத் மற்றும் சகுந்தலா தேவி குடும்பத்தினருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பு வணக்கம் சொல்லி ஆஸ்போன்ல இருந்து விஜயகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லி கடவுளிலிருந்து மனோ நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மாலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி சகோதரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மனைவி பாமினி, மகள் துஷாரதன், ஜஸ்வீத் ஆகியோரையும் நிகழ்ச்சி கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. கல்முனையிலிருந்து ஜனா. அதே போன்று நீங்களும் கூட தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்றதுக்கு நீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 07-6-47-102-6 என்று எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம். அதே போன்று இன்றைய தினத்திலையும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்தும் கூட எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே போன்று பதுளை ஸ்பிரிங்வெளியிலிருந்து நாவலவத்தியைச் சேர்ந்த வீரையா, புஷ்பராணி தம்பதியிலின் செல்வ புதல்வி கவிதா இன்று தனது 21வது பிறந்த நாளை வந்து கொண்டாடுறாராம். அவரை வாழ்த்துவோர் அம்மா, அப்பா, அக்கா நிஷாந்தினி, தம்பி சதீஷ்குமார், பாட்டி சரஸ்வதி மற்றும் உறவினர்கள் அனைவரும் அன்புடன் வாழ்த்துகிறார்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி நாங்களும் நிகழ்ச்சி சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: 102.2 சுமிட்டுகளை வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் வாணி, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? மின்னல் வேகத்துல செஞ்சுட்டு நாங்க வந்து அப்படியே ரேடியோ பெட்டி பக்கத்துலயே உட்காந்துருவோம். ஓகே ஓகேமா. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க? பாடுறதுல விட நீங்க பாடுறது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கே. அப்படியா? ஓகே, கண்டிப்பா நிகழ்ச்சியில தர ட்ரை பண்றேன். ஓகே,
1: நன்றி அக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: நிஜமான திருப்பத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: ஹலோ அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: புளியாவத்தையிலிருந்து லதீஷா அக்கா.
0: லதீஷா, லதீஷா.
1: ஹலோ அக்கா.
0: ஓ லதீஷா, என்ன செய்றீங்க?
1: படிக்கிறேக்கா.
0: என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: 8 அக்கா.
0: கிரேட் 8 ஆ? ஓகே ஓகே. இப்போ என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நெக்ஸ்ட் லாங் பாக் செய்றேக்கா.
0: அப்படியா? ஓகே ஓகே. ஸ்கூல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: நல்லா போகுதுக்கா.
0: ஓகே. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட்?
1: இங்கிலீஷும் ஆர்ட் மேக்ஸ் அக்கா.
0: வருங்கால ஒரு பேங்க் மேனேஜரோட நான் பேசிட்டு
1: இருக்கிறேன்.
0: அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யாருக்காகலாம் கேட்க போறீங்க?
1: அப்பா ராஜசேகரன், அம்மா சுபாஷினி, தங்கை லோகிசா, அம்மம்மா வள்ளியம்மா, வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: ராகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். மார்க்கெட் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்பர் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சமைச்சேன்னா முடிச்சிட்டு வசந்தத்துக்கு பேசிட்டே சாப்பிடுவோம்.
0: அப்படியா? ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன சமையல்?
1: இன்னைக்கு சோறும் கடலை கறியும்.

0: தேவதாசனா குடும்பத்துக்காகவும் லோகேஸ்வரி குடும்பத்துக்காகவும் பழையத்தை சேர்ந்த அனைவருக்காகவும் சோழாங்கமத்தை சேர்ந்த விஜயராஜா அண்ணா குடும்பத்துக்காகவும் மற்றும் நம் அனைத்து வசந்த சொந்தத்துக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றி
1: தொடர்ந்து நீங்களும் கூட அழைப்பின் ஏற்படுத்தலாம். அழைப்படுத்த ஏற்படுத்த வேண்டிய இலக்கம் 0127 ஐந்து 0301 கத்திப்பட 0127 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாக இருந்து கொள்ளலாம். அப்படியே சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 0607 47 107 என்ற இலக்கத்தினுடைய உங்களுடைய அன்பு சதம் யார் யாருக்கு என்னென்ன பாடல் வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் நானும் நீங்கள் சொன்னிக் கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன்.

நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8 KKR பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 14 திகதி பசர மத்திய மகா வித்யாலயத்தில் பாதுகாப்பான பயணத்திற்கு

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மனிதத்தின் ஸ்டார் திரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
2: இனிமையான இரவு நேர வணக்கம்.
1: இனி இரவு நேர வணக்கம். யார் இது?
2: நான் சப்புமார் கந்த பெரிய புரியாமிலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
1: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் நினைச்சு இருக்கீங்க?
2: இப்பொழுது நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன்.
1: அப்படியே
2: அருமையான பாடல்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி. அப்புறம் ஊர் பக்கம் எல்லாம் மழையா எப்படி இருக்கு?
2: இன்றைக்கு எந்த மழை இல்ல.
1: அப்படியே
2: மிதி முழக்கமாக இருக்கின்றதே, ஆனால் மழை இல்ல.
1: ஓகே ஓகே வசந்தகுமார். அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
2: அடுத்து நீங்கள் தர அருமையான பாடலை கேட்பதற்காக தொகுப்பு கொச்சி கடையுடன் நண்பன் அளவக்கலை கிருஷ்ணபக்தன், பாத தமிழ் நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், வத்தலை ஐயா கண்ணு, செந்தூர் பத்தனை வீரையா திருச்செல்வம், கிளவட்ட குணசீலன், ரொசலகம குசலராஜா, அண்ணன் பாதிப்பை சின்ன தம்பி ஆதி மூலம் ஐயா, இசரீஸ் கார்பரேஷன் ராஜ்குமார், மும்தாஜ் தேகம், அருள்மொழி, உமாச்சந்திரன், அம்மம்பிட்டிய ராசையா, அன்பு தம்பி கந்தலா, ஷீபா, அன்பர்களுக்காக கேட்போம்.
1: ஓகே ரொம்ப நன்றி.
2: நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சாந்தி கோவிந்தராஜா, எப்படி இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே, பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ஆமா,
0: அருமையான பாடல்கள். பாடல் இருக்கு, அந்த பாடல் யாருக்காக கேட்க போறீங்க? அன்பான இருவனிர வணக்கம். ஸ்ரீ சுபி நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சி அருமை, பாடல் திருவுகள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி கென்யா குறிஞ்சாங்கினி அசூர்தீன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. நூர்ஜகான், அன்பர், விகாஸ், ஸ்ரீயா, ஸ்ரீனா குட்டி ஆகியோரையும் நிகழ்ச்சி ஒன்றுத்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அதே போன்று ஹாய் ஸ்ருபியக்கா, அன்பான இருவனின் வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி பண்டரவழியிலிருந்து வினோதன் வந்திருக்காங்க. வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷ் ஆகியோரையும் நிகழ்ச்சி ஒன்றுத்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமாரும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே போன்று இனிமையான இரவு பொழுது வணக்கம் ஸ்ரீ ஸ்ருபி பாடல்களும் அருமையாக உள்ளது வாழ்த்துக்கள் சொல்லி பருத்துத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்காங்க. அதே போன்று அன்பான இரவு வணக்கம், எங்கள் கடையில் உங்கள் குரலோடு வசந்தம் சிறப்பாக ஒழித்துக் கொண்டிருக்குது, எங்களையும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லி ஆறுமுகம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான இரவு வணக்கம் நலமான கேடு நம்மளுடைய இங்கிரியிலிருந்து ரவி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பான உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: இன்னைக்காச்சும் ரெண்டுல ஒன்னு சொல்றியா தங்கம்?
2: ரெண்டுல ஒண்ணு சொல்ல எனக்கு டைம் வேணும்.
1: முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துக்கிறேன்.
3: இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள எய்ம் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள். ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலான் வங்கியை நாடுங்கள்.

0: வேதாகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இப்போ என் கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல நலமா உற்சாகம் இருக்கேன். சிறு வீடு வந்தா வரும் உற்சாகமான ஒரு ஆசையான அறிவிப்பாளர் தான்
0: மேடம். நீங்க அப்படியா?
1: என்ன மலை இல்லையா மேடம்?
0: ஓகே விஸ்வநாதன், அப்புறம் இன்னைக்கு சவாரி எல்லாம் போடுங்களா?
1: சவாரி எல்லாம் உற்சாகமா இருக்கு மேடம். உங்க நிகழ்ச்சி கேட்டு இருக்கேன்.
0: ஓகே விஸ்வநாதன், சாப்பிட்டீங்களா?
1: தங்கத்துறை
0: உங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கு விரும்பிய பாடல்களையும் கேட்கலாம்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM அன்னிசாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

சிற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: 102.6 அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கோம். இப்போ என்கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம், நம்மளுக்கு கொட்டுக்காத்தான நிக்லஸ்
0: ஆகிறேன். ஓகே நிக்லஸ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: கடையில கடையில மூடுற போதான்.
0: அப்படியா? ஓகே ஓகே நிக்லஸ். இன்னைக்கு வேலை எல்லாம் எப்படி போனது?
1: நல்லா போச்சு. வியாபாரம் எல்லாம் நல்லா பரவாயில்ல.
0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யாரு எல்லாம் கேட்க போறீங்க?
1: மனைவி ரஜினா இருக்காங்க, மகள் மார்க் பதி செடி, பிந்துஜன், அமல், லட்சி மற்றும் எனக்கு கடை தொகுதி இருக்காங்க. பக்கத்து ஹோட்டல்ல சரஸ் இருக்காரு, கலூர்ல ராஜி இருக்காரு, சிவா இருக்காரு, குமார் இருக்காரு, மற்றும் நம்மளுக்குடையில இருக்காங்க, லூக்கா சாஸ்திரி இருக்காங்க, ஜோஸ் மாட்டுல இருக்காங்க, மற்றும் ரஞ்சி சைக்கிளா மெக்கானிக் இருக்காங்க, மற்றும் ராஜகிரியில யோகேஸ்வரன் காவிரியும், மற்றும் தேமதுரையில இருக்காங்க, இயற்கை இருக்காங்க, ராய் இருக்காரு, சுரேஷா இருக்காரு, மற்றும் டிலானி வீட்டுல இருக்காங்க, மற்றும் கேசுநாதன், மற்றும் நிச்சனுக்காக வேண்டி, வசந்தம் கலையுலக நண்பர்களுக்காக வேண்டி, உங்களுக்காக வேண்டி.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை நிரோஷா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் மகாதேவனையா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சுகமா இருக்கு. இப்படி
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: இப்போது சாப்பிட்டு வசந்தத்தை கேட்டு கொண்டிருக்கேன்.
1: அப்படியா? ஓகே ஓகே. அப்புறம் ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு?
2: ஒரே மழை இருக்கு.
1: அடடா, அப்படியா? ஓகே ஓகே. யா பாடல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
2: தொடர்ந்து
1: நிகழ்ச்சி கேளுங்க, சரியா?
2: பாடல்களை சரோஜி, விஸ்வநாதன், கணபதி, பாபு, இமானுவேல் மற்றும் தண்டி தோட்டம் குமார் தலைக்காகவும் குமார் குடும்பத்தினருக்காகவும் அவர்கள் அர்ப்பணிக்காகவும் அன்பான் மதிப்புகள் உங்களுக்காகவும் கேட்போம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி, வணக்கம்.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் புவனேஷ் விடைபெற்று செல்லும் நான்கு கிளம்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ சுரூபி. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேயர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் வர காத்திருக்கிறது. தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள். நேரம் இப்போது 9 மணி.

0: காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நினைவுகளை மீட்டி பார்க்கும் வண்ணம் இனிமையான பாடல்கள் காதுகளுக்கு விருந்தாக வர காத்திருக்கிறது இந்த 3 மணி தியாலங்கள். 12 மணி வரை இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்தலாம். 0112 775 0001 அல்லது 0112 775 111 நிலக தோறு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று பேஸ்புக் வழியாக முடிந்து கொண்டு உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். வாட்ஸ்அப் வழியாக வாருங்கள். மெசேஜ் மூலமாக 076-0047-102-6 என்ற இலக்கத்தினூடாக இப்போது எங்களோட அழைப்பில். வணக்கம் கண்ணா.
1: வணக்கம் புவனேஸ்வரி.
0: கண்ணா எப்படி இருக்கீங்க? கண்ணா
1: நல்ல சோகமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. கண்ணாவுக்கு இடைக்கால சோக பாடல்கள் பிடிக்குமா?
1: ஓ நிறைய பிடிக்கும்.
0: அப்படியா, சரி. கண்ணா சொல்லுங்க பாப்போம். கண்ணா உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன பாடல்?
1: இடைக்கால பாட்டுல வந்து பாத கொலுசு சத்தம்.
0: பாத கொலுசு சத்தம், யாரெல்லாம் மன்னித்துக்கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: வசந்தம் சொந்தங்கிறது எல்லாத்துக்கும்.
0: சரி, ஒரு காலம் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.
0: இரவு நேர தாளாட்டாய் இதயங்கள் பேசும் நேரமாக காற்றலையில் வசந்த நிலா. கண்ணை மூடினால் மனதை எங்கேயோ கூட்டிச் செல்லும் இனிமையான பாடல் வரிகள். எம் கனவுகள் அத்தனையும் எம் கண்முன்னே வந்து போகும் காற்றலையின் அதிசயம் இந்த இடைக்கால பாடல்கள். அடுத்தும் ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: இதயத்தில் இருக்கும் வலிகளை என் இமைகளுக்கு கொண்டு வந்து கண்ணீராய் பரிசளிக்கிறாயே என் அருமையான பாடல்களை. காதல் நினைவுகளின் சோக பாடல்களும் எம் வாழ்க்கையின் வலிகளின் சோக பாடல்களும் சுமந்த வண்ணம் வசந்த நிலா வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் மும்தாஸ் பேகம். வணக்கம் மும்தாஸ் பேகம்.
1: அன்பான இரவுநேர் வணக்கம்.
0: மும்தாஸ் பேகம் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். உங்கள் மொழியிலேயே சொல்லிட்டேன். சரி, சொல்லுங்க மும்தாஸ் பேகம்.
1: பாடல்கள் சூப்பரா இருக்கிறது, உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றி. இடைக்கால பாடல்கள், பழைய பாடல்கள் பிடிக்குமா?
1: சோக பாடல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? உங்களுக்கு அதிகமாக எந்த ஹீரோக்களோட பாட பிடிக்கும், எந்த கதாநாயகனுடைய பாடல் பிடிக்கும்? அப்படியா?
1: சோகமா சொந்தம் எல்லாமே அவர்தான்.
0: அவர்தான். சரி, சொல்லுங்க என்ன பாடல் வேணும், யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: அன்புள்ள தங்கச்சிக்கு படத்துல ஊரு தூங்க ஊரார் தூங்க
0: நானும் தூங்கலையே. அப்படியா?
1: பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க?
1: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்காக, செல்ல மகளுக்கா, முக்கியம் உங்களுக்காகவும், நந்தகுமார் சேருக்காகவும், சித்தியாஸ்மி, இத்ரிஸ் மாமா, ஜெமிலா, அருள்மொழி, ரவி, ரஹ்மா, மர்ஜு, பாருக் வேதி, சின்னையா, மகாதேவன், ஆட்ட விஷ்ணு, உமாசேன், வசந்தகுமார், ஈடன், சரோஜினி, அப்துல் மஜித், குந்தகா, வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அன்பான வணக்கம் புவனேஸ்வரன் சொல்லிக்கொண்டு வாட்ஸ்அப் வழியாக பண்டாரவள்ளி வினோதன் மெசேஜ் வழியாக அனுப்பியிருக்கார். வாட்ஸ்அப் வழியாக லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினாசுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் வழியாக வந்திருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் போனிச்சுனா பாடல்கள் ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோட வத்தலிலிருந்து மயில் வாகனம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இருந்திருக்கிறார். மயில் வாகனம் பாடல் வருகிறது, கேட்டு மக்களுங்கள் இனிமையான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட சஜு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காராம். வத்தலிருந்து தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 9:30. இப்போது எங்களோடு அழைப்பில் குணரத்னம். வணக்கம் குணரத்னம்.
1: வணக்கம். எனது வாழ்ந்து வசந்தம்
0: நல்ல சந்தோஷமா
1: இருக்கிறேன். இரண்டாம் மகன் இந்த 74 முடிஞ்சு 75 பிறந்த நாள் காலஞ்சியத்தில் மகன்.
0: அப்படியா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: என்ன மகன்,
0: என்ன பாடல் வேணும்?
1: மற்றும் மணிப்பேர் வசிக்கும் 3 பிள்ளைகளுக்காகவும் இங்கே வசிக்கும் மருமகன் மிகப்பெரிய திரைக்கும் திருச்சினருக்காகவும் மற்றும் எனது அன்பு மகனும் வசந்தாவும் மற்றும் மகன் மற்றும் மற்றும்
0: ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசல. எனக்கும் ரொம்ப நன்றி. பாலா கார்த்திகா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பேஸ்புக் வழியாக 96 செல்வசனது சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வணக்கம் புவனேஷன் அப்படி இருக்கிறீங்க. 6:80 தீரத்னம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இணைந்திருக்கிறார். அச்சடு வேவிபுரம் அரசன் மோகன், அரசன் மோகன் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? அச்சழு பக்கம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இணைந்திருக்கிறார். இனிமையான வணக்கம் புவனேஷனா பாசியூர் AS பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இணைந்திருக்கிறார். கந்தகலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன், செவ்வாய் ராகங்கள் தேன் சுட்டுவதாக இருக்கிறது. வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொண்டு அண்ணா சசிகுமார், அண்ணா சந்திரகுமார், அண்ணி அந்தோணியம்மா, செல்லக்குட்டி லுக்ஷி, அக்கா சந்திரியா, அம்மா ஜெயா, சப்மால் கந்த வசந்தகுமார், கிழவட்டன் குணசீலன் ஆகியோருக்காக பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: பாடல்களோடும் விருப்ப பாடல்களோடும் நகர்கிறது வசந்த காற்றலையில் விடியல் விடியல். வார நாட்களில் அதிகாலை 5 மணி முதல்
1: உங்கள் பயணத்தை சுலபமாக்க உடனுக்குடன் டிராபிக் அப்டேட்ஸ், சுடச்சுட நாட்டு நடப்புகள், விளையாட்டு மைதானத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான விளையாட்டு செய்திகள், உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் வசந்தம் வானொலியில். இனி ஒவ்வொரு காலையும் வசந்தம் தான், தவற விடாதீர்கள். வார நாட்களில் காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

நாய்களின் கீதம், தென்றலின் ஸ்பரிசம், பனித்துளியின் புன்னகை. இந்த அழகான காலை பொழுதை இன்னும் அழகாக்க உங்கள் வாழ்த்து.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 9:50 இரவு நேர தாலாட்டாய் இதயங்களோடு பேசும் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோடு மருதானில் இருந்து ஃபர்சானா. வணக்கம் ஃபர்சானா.
1: வணக்கம்
0: ஃபர்சானா, எப்படி இருக்கிறீங்க?
1: நீங்க
0: பாடல் கேட்பதற்கு
1: என்ன
0: பாடல்?
1: ஈரமான ரோஜா படத்துல தென்றல் காற்று கொஞ்சம் இல்லை அங்கே சென்று அன்பை சொல்லு.
0: தென்றல் காற்று அந்த பாட்டா?
1: ஆமாம்.
0: சரி சரி சரி. யாரெல்லாம்? எல்லோருக்காகவும். அப்படியா?
1: எல்லோருக்காகவும். உங்களுக்கா? எனக்காகவும். அனைவருக்காகவும்.
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே தரணிகள இலிக்தன்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் என்று சொல்லி உதயாதான் அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் பதிவு வெட்டுக்கார் மெசேஜ் வழியாக இருக்கார் வாட்ஸ்அப் வழியாக. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஸ்ரீராம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க பட்டாங்கலிருந்து. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, எனக்கும் ஒரு பாடல் தாருங்கள். ஷர்வின் தனுஷன் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள். வசந்த வாக்கம் கேட்கும் அனைவருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பிரியமான இருப்பொழுது வணக்கம் வளைவுப்போடு நாங்களும் உங்களோடு உள்ளத்தை வருடும் இனிமையான பாடல்களை ஒலிபரப்புகிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், பிள்ளைகளான காயத்ரி, தக்ஷிலா தேவி, கிருதார்த்தி, சன்மிதன்யா, ஞானகுரு, மணி, பதுலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கார். ஓகே புனிஷனா, விஸ்வ துளசி படத்துல கண்ணம்மா கனவில்லையா? முயற்சிக்கிறேன். அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு யாழ்ப்பாணம் ஸ்மைல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அன்பு மனைவி நதீரா, தம்பி ஹின்ஷாப், மகன் அல்தாஃப், கேகேஎஸ் ரோட்டில் விக்னோ ஹோட்டலில் ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் காத்திருக்கிறது. அன்பு கலந்த வணக்கம் நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் லிந்துல உவாகலிருந்து ஜெகதீசன், அவரும் வாட்ஸ்அப் வழியாக தான் வந்திருக்கிறார்.

0: கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலையில் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 2 775 0 1 அல்லது 0112 2 775 111 என்ற தோறு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது அழைப்பின் வழியாக சாந்தா. வணக்கம் சாந்தா.
1: வணக்கம் அண்ணா.
0: சாந்தா எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன். அப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன்.
1: நல்ல பாடல் எல்லாம் போடுறீங்க. வாழ்த்துக்கள் அண்ணா.
0: நன்றி நன்றி. இடைக்கால பாடல்கள் கேட்கும் போது உங்களுக்கு பழகி நினைவுகள் எல்லாம் வருதா?
1: ஓ, எனக்கு இந்த பாடல் எல்லாம் பிடிச்ச பாடல் எல்லாம் நீங்க போடுறீங்க.
0: அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, யாரெல்லாம் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்க போறீங்க?
1: அண்ணா, உங்களுக்காகவும் மத்தந்த நேர் அனைவருக்காக நன்றி அண்ணா.
0: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. கட்டல இருந்து வாணி. வணக்கம் வாணி.
1: வணக்கம் அண்ணா.
0: வாணி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கு. ஹட்டன் எந்த இடம் வாணினீங்க? லெவன்டி. என்ன ஸ்பெஷல்? அப்படியா, கவரேஜ் இல்ல. எனக்கு என்னமோ 2.0 ரோபோட்டோட பேசுற மாதிரி இருக்குது. சரி சொல்லுங்கம்மா, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: வண்ணம்
0: கொண்ட வெண்ணிலவே. என்ன காரணம்?
1: அந்த பாடல் ரொம்ப
0: பிடிச்சது. சரி, அந்த பாடல் தாரன். சரியா?
1: நன்றி.
0: நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா காற்றலைகள். இப்போது எங்களோட அழைப்பின் வழியாக பஞ்சலிங்கம் வந்திருக்கிறார். வணக்கம் பஞ்சலிங்கம்.
1: வணக்கம், எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் வசந்த நிலாவின் மூலம் கேட்டுக்கொண்டு செவ்வாய் ராகங்கள் சும்மா எண்ணிக்கை இல்லாத தரமான பாடல்கள் கழிவுகள் சூப்பரா இருக்கிறது.
0: நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப என்ன செய்து கொண்டிருக்கீங்க? வேலையா வீட்லயா?
1: தொழில்முடியமான வேலை செய்து கொண்டே இருக்கிறேன்.
0: சரி சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு சந்தன காற்று படத்துல இருந்து ஓ தென்றலை ஒரு பாட்டு பாடு.
0: என்ன காரணம்?
1: அந்த படத்தில் எனக்கும் மிகவும் பிடித்த ஒரு இடைக்கால பாடல்.
0: சரி, அந்த பாடல் கட்டாயம் வருகிறது. யாரெல்லாம் மன்னித்துக் கொள்ள போறீங்க
1: பாடலுக்காக? வசந்தம் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் மற்ற குடும்பத்தினருக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு அறைப்பாளர் உங்களுக்காகவும் கேட்போம்.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி.

0: பறவைகளின் கீதம், தென்றலின் ஸ்பரிசம், பனித்துளியின் புன்னகை. இந்த அழகான காலை பொழுதை இன்னும் அழகாக்க உங்கள் வாழ்த்துக்களோடும் விருப்ப பாடல்களோடும் நகர்கிறது வசந்த காற்றலையில் விடியல் விடியல். வார நாட்களில் அதிகாலை 5 மணி முதல்
1: உங்கள் பயணத்தை சுலபமாக்க உடனுக்குடன் டிராபிக் அப்டேட்ஸ், சுடச்சுட நாட்டு நடப்புகள், விளையாட்டு மைதானத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான விளையாட்டு செய்திகள், உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் வசந்தம் வானொலியில். இனி ஒவ்வொரு காலையும் வசந்தம் தான், தவற விடாதீர்கள். வார நாட்களில் காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது, நினைவுகளை தூண்டிக்கொண்டு. தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு.

ஈரமான ரோஜாவை. நல்ல பாடல் கேட்டு ரசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. நேரம் இப்போது 11 மணி.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இதய கதவுகளை தட்டி பார்க்கும் இனிமையான பாடல்கள் காற்றலைகள் வந்து கொண்டிருக்கிறது. 102.6, 102.8 நிலவசிலிங்கிலிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதேபோன்று www.vasantham.fm.in இணையதளம் பாருங்கள். உங்களது குரல்களையும் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களையும் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோடு அழைப்பில் காவத்தில் இருந்து அஸ்மியா. வணக்கம் அஸ்மியா.
1: வணக்கம்
0: அஸ்மியா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமா இருக்கேன்.
0: காவத்த பக்கம் மழையா?
1: காவத்த பக்கம் மாலை வேலையில மழை, பகலுக்கு நல்ல வெயில்.
0: பகல் வெயில், இப்ப மழை இல்ல?
1: இப்ப மழை தூரி கொண்டு தான் இருக்கு.
0: மழை தூரல்.
1: ஆமா, அந்த நேரம் நல்ல மழை, ஆனா இப்ப தூரி கொண்டு.
0: சரி, மழை தூரலோட இசை தூரல், சரிதானே?
1: ஆமா ஆமா, நிச்சயமா.
0: சரி சொல்லுங்க அஸ்மியா, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: பாடல் கேக்குறவோட 10 மலைன்னு ட்ரை பண்ணி 11 மணி போறது தான் அழைப்படுத்தீங்க.
0: பாத்தீங்களா, லைன் கிடைச்சிருக்கு தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானே?
1: சந்தோஷம் தான், களைச்சி போயிட்டு அழைப்படுத்தது.
0: சரி சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: பாடல் எல்லாம் அருமையான பாடல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி ஜானகி பாடிய ஜோடி பாடல் ஒன்று தாங்க எனக்கு. அதுபோல உங்க வாழ்க்கை தத்துவம் ஒவ்வொரு நாளும் போன்ல பாப்பேன். உங்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி.
1: பாடல்கள் அருமையா, செவ்வாய் ராகம்னா சொல்ல வேணும். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: அதோட அருமையா எல்லாரோடையும் பேசுறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும்.
0: சரி அம்மா, ரொம்ப சந்தோஷம், நன்றி. பாடல் வரது கேளுங்க.
1: கேப்பா, அனைவருக்காக கேட்போம்.

0: பறவைகளின் கீதம், தென்றலின் ஸ்பரிசம், பனித்துளியின் புன்னகை. இந்த அழகான காலை பொழுதை இன்னும் அழகாக்க உங்கள் வாழ்த்துக்களோடும் விருப்ப பாடல்களோடும் நகர்கிறது வசந்த காற்றலையில் விடியல் விடியல். வார நாட்களில் அதிகாலை 5 மணி முதல்
1: உங்கள் பயணத்தை சுலபமாக்க உடனுக்குடன் டிராபிக் அப்டேட், சுடச்சுட நாட்டு நடப்புகள், விளையாட்டு மைதானத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான விளையாட்டு செய்திகள், உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் வசந்தம் வானொலியில். இனி ஒவ்வொரு காலையும் வசந்தம் தான், தவற விடாதீர்கள். வார நாட்களில் காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் கோகிலன். வணக்கம் கோகிலன்.
1: வணக்கம் அண்ணா, இனிய இரவு வணக்கங்கள்.
0: வணக்கம் வணக்கம் கோகிலன், எப்படி இருக்கீங்க கோகிலன்?
1: நல்ல சுகம் அண்ணா, நீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கும் கோகிலன்.
1: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: ஓம் அண்ணா, சாப்பிட்டேன். நீங்க யானை காவல் பார்த்துருக்கீங்க?
0: யானை காவலா?
1: ஓ, வாகனேரி கோகிலன்.
0: வாகனேரி கோகிலன். சரி, யானை வந்ததா?
1: யானை வரல, கொஞ்சம் லேட்டா வந்துரு.
0: சரி, வந்தா கேட்டேன்னு சொல்லுங்க. சரியா?
1: சரிங்க, நகரட்டி சொல்லு அண்ணா. அருமையான பாடல். இப்ப இப்ப கேட்டுக்கொண்டு இந்த பாட்டு எனக்கு மனதுக்கு பிடித்த பாடல் உண்டு. தனியா இருக்கிற எனக்கு அருமையான பாடல் எல்லாம் போடுறது. நன்றிகளும் பாத்துக்களும்.
0: நன்றி. தனியா இருக்குன்னு சொல்லுங்க, நான் இருக்கேன்னு கூட.
1: தங்கச்சியான கோவலதி, வாசேந்தினி, நந்தினி, தம்பி மாறான டிசேந்தன், டிசேந்தினி, நந்தினி ஆகியோருக்கு. தம்பி மாறு டிசேந்தன், பனோஜன், மகன் திலக்ஷன், மனைவி ஹோமிலா, பருத்தித்துறை அருள்மொழி அக்கா, ஆட்டோ விஸ்வநாதன், அனைத்து உள்ளங்களுக்காகவும், அண்ணா உங்களுக்காகவும், கிருபாசகருக்காகவும், அபிலாசனுக்காகவும், சங்கரண்ணாக்காகவும், உங்களுக்காகவும் நான் கேட்கிற பாட்டு ஒன்றுங்களா? நைட்டு கேட்டேன்னா நீங்க போடல. இன்றைக்கு செவ்வாறு அதுல கேட்கிறேன்.
0: என்ன பாடல்?
1: காதல் தேடி வந்த காதல், கையை கூடி வந்த வேலை, பார்க்க வந்தால் ரோஜா மாலை.
0: என்ன காரணம்
1: அண்ணா? இந்த வாழ்க்கை பிரிஞ்சு நான் 12 வருஷம். இந்த வாழ்க்கைக்கு நான் இன்னும் மனைவியோட சேரல, சவுதியில் இருக்காவ. 2 வருஷமா தான் என்னோட கதைக்கிறா வந்து சேருவான்ற நம்பிக்கை ஒன்று இறுக்கி பார்ப்போம். வசந்தத்தோடு
0: சரி, அந்த பால் தரதுக்கு முயற்சிக்கிறேன். சரியா?
1: நன்றி அண்ணா.
0: நன்றி நன்றி. அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் வழியாக, மெசேஜ் வழியாக நவலீஸ்வரம் சுமதி வந்திருக்கிறாங்க. வசந்த நிலாவோடு நானும் இணைந்திருக்கின்றேன், பாடல்கள் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இங்கு நாம் காணும் பாசம் எல்லாமே வேஷம், இயேசுதாஸ் ஐயாவின் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. முயற்சிக்கிறேன். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டு மாத்தல இருந்து தர்ஷினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இருந்திருக்கிறாங்க. வசந்தத்தின் பாடல்கள் தெரிவுகள் அருமையாக இருக்கிறதுனா. கணவர் ராஜசேகர் மற்றும் பிள்ளைகளான கார்த்திகா, மோஷிகா ஆகியோருக்காக பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் படிக்கிறது. இனிமையான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக இணைந்திருக்கிறார்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. 11:45 இரவு நேர தாளாட்டாய் இதயங்கள் பேசும் பாடல்கள் எம் செவிகளுக்கு தேனாக வந்து கொண்டிருக்கிறது. இடைக்கால பாடல்கள் கேட்கும் போது பழைய நினைவுகள் எம் இதய கதவுகளை தட்டுகிறது. அந்த நினைவுகள் பல கனவுகளை எம் கண்முன்னே வந்து சேர்க்கிறது. நினைவுகளும் கனவுகளும் இணைந்து பாடல்கள் சங்கமிக்கிறது. இப்போது எங்களோடு அழைப்பில் உமாச்சந்திரன். வணக்கம் உமாச்சந்திரன். வணக்கம் உமாச்சந்திரன், எப்படி இருக்கிறீங்க? உங்களோட அழைப்பு கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு உமாச்சந்திரன். சரி உமாச்சந்திரன், பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குதா? சரி உமாச்சந்திரன், கொஞ்சம் கவரேஜ் சொல்ல இடத்துக்கு வருவோமா? சரி உமாச்சந்திரன் அழைப்பில் தெளிவில்லை, என்ன செய்வது, தொடர்ந்து மடிந்து கொள்ளுங்கள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு.

ஒலிக்க வருகின்ற பாலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து மனித குலங்கள் வசனத்தோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

FM. Brett

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

தங்கிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

சொந்தங்க அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். நாடு முழுவதும் 102.6 102.8 என்ற இணையதள முகவரியுடன் நீங்கள் இணைந்திருப்பது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. இன்று அக்டோபர் மாதம் 14 புதன்கிழமை மலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. நம்ம காலையில எழுந்த உடனே மனதுக்குள்ள என்ன விடயங்களை என்றோமோ அதுதான் அன்றைய நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியோடு வழிநடத்த உதவும். வானத்துல மேகங்கள் மூடினாலும் கூட சூரியன் தன் ஒளிய வந்து குறைப்பதே கிடையாது. அது போலதான் அன்றாட வாழ்க்கையில வருகின்ற சின்ன சின்ன சவால்களை கண்டு நாம தயங்கி நிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இன்றைய நாளை சிறப்பாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு உங்க கடமைகளை நீங்க தொடங்குவீங்களா இருந்தா உங்க உழைப்பும் தன்னம்பிக்கையும் நிச்சயம் நல்ல பலனை தரும். உங்கள் நாளையும் எண்ணங்களையும் உற்சாகப்படுத்த தொடர்ந்து நம்ம விடியல் நிகழ்ச்சியோடு நீங்க இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ந்தும் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-001 அதேபோல 0712-775-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0746-0747-1026 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0746-0747-1026 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அது மட்டுமல்லாமல் வசனம் மிகமின் மகளிர் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நேரம் காலை 5:09 இந்த வரை நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது மின்சார கண்ணா திரைப்பட காத்தேனிசை தென்ற தெய்வாவினிசை ஒலிக்கின்றது பாடல்.

0: சென்ற ரீவா வேண்டி செயல் பாடல் ஒளித்து ஓய்கிறத நேரம் மதிகளை 5:14.
1: குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

சாமுராய் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது. ஒரு இனிமையான பாடல் இந்த அதிகாலை வேலையில கேட்கும் போது அப்படி நம்ம மனதுக்குள்ள ஒரு இதமான ஒரு உணர்வு வரும் இல்லையா. இந்த அழகான காலை பொழுதில் உங்கள் அன்பான உறவுகளுக்கு தொடர்ந்தும் நீங்க வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-775-1 அதேபோல 0312-775-111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0746-47-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0746-47-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அது மட்டுமல்லாமல் வாசத்தை நூத்தி அபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கரவல்பட்டியிலிருந்து மது வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது அக்கா, வாழ்த்துக்கர் அன்பு கணவர் ஜெகன் மற்றும் மகன்மார்களான அஸ்வின் யஸ்வின் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் வந்து கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது. வணக்கம் அக்கா. உள்ளம் இனிதானால் உலகமே இனிமையாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் அப்படின்னு சொல்லி ஒரு இனிமையான சிந்தனையோடு வந்திருக்கிறாங்க. தர்ணிகளை இழுத்தணிருந்து உதயா, ரொம்ப நன்றி உதயா. உங்களுடைய சிந்தனை உங்களை போலவே ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் இருக்குது. அதுபோல இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பெரிய கலர் உதயபுரம் உதய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கேஷாயினி மற்றும் ஜிதுவை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு யோகம் எஸ்டேட்ல இருந்து விஜயகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கேஷாயினி, கேஷான், பாதுகி, சின்ன தம்பி, கல்யாணி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கிளாபத்திலிருந்து சாந்தகுமார் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஜனனியா, ரிஷிகேஷன், யோகேஸ்வரன் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. யட்டியாந்தோடிலிருந்து காயத்ரி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பாதுகை சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். தலஸ்வர பூமிகா சின்னத்தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், ஈஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னைய மகாதேவன் மற்றும் விஜயகுமார், கௌசல்யா, யட்டியந்தொட்டை சிவாஜி ரசக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எம் எஸ் பெருமாள் இணைந்திருக்கிறார். யட்டியாந்தோட்டிலிருந்து அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கன்னிமா, சூட்டி, ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, அதே போன்று குமாரி ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு உமாச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம் இங்கிரிலிருந்து. இதேவேளை சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு பாராசிட்டு சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். தலைவர்களை சிவா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மெஸ்கிலியா பிரவுன் சீட்லிருந்து அஜித் வந்திருக்கிறார். அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. அரப்பநகர் ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு கணவர் அப்துல் ஜமால், சபிகா, கந்தளிக்கை, உவைதீன் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வியூயா பவானி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இழுத்தணிலிருந்து ஸ்ரீகாந்தி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவேளை அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு அக்கரைப்பத்திலிருந்து தேவி வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் இந்த நாள் இனி நாளாக அமைதியில வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் நடத்தும் ஒரு இனிமையான பாடல் இது. உள்ளம் கேட்குமே திரைப்படத்துக்காக.

0: பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இங்க நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 29 நிமிடம்.
1: வசந்தம் FM